0: அமிஷ்கா and movie is directed by Ken Karunas and music by G.V. Prakash Kumar. So, இது உங்களுக்காக வருது சூப்பர் சீன் ஆஃப் தி டே யூத் திரைப்படத்திலிருந்து.
1: டேய், காலையில் அசம்பிளியில் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. பவுடர் மயந்தாடா, ஆனால் என்ன கிளாஸ்னா தெரியல.
2: டேய், ஷோரா நம்ம ஸ்கூல் தானா?
1: ஷோரா நம்ம ஸ்கூல் தான்.
2: இல்லடா, நான் பார்க்காம இருக்க வாய்ப்பு இல்லை மச்சான்.
3: ஸ்டூடெண்ட்ஸ், Today I am going to take a very important topic. Can anyone say what is principle of accounting?
4: Ma'am?
3: Yes.
5: Debit what comes in and credit what goes out, ma'am.
3: Super, ma'am. Oh. Very good. What is your name?
5: Myself Kanagoli, ma'am.
3: Mm. Very good. Sit down.
5: Thank you, ma'am.
6: Hey, இந்த பொம்பல நேத்து ரோமர் குத்தா. நல்ல வேலை வாரம் குத்தா.
5: Ma'am.
3: Yes.
5: Yesterday you gave us a homework. We did it. But you forgot to ask, ma'am.
7: Why did
5: you
2: kill me?
7: Sorry,
2: Kanaga.
5: What, ma'am?
2: Did you kill me?
8: I'm going to kill you.
3: You all completed your assignments. Please give it to Kanaga. Hey! Where are you?
2: Ma'am, I'm not. You're
3: not. Where are you? Are you done?
2: மேம், எங்க அப்பா மாலை
6: சும்மாடா
9: கூட எப்படி அந்த பொம்பளை மூச்சு வருமான பாக்குறேன் நினைச்சேன். நல்ல வேலை அதுவும் எல்லாம்
2: நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டா நான் ஏன்டா உங்களோட வெளியே நிக்கணும்?
9: டேய்,
2: வெளியே நிக்கிறோம்டா, அசிங்கமா இருக்கு.
9: எப்பமா வேலை தாண்டா நிப்போம். இப்ப என்ன
2: அசிங்கம்?
0: நீங்கள் கேட்டது சூப்பர் சீன் ஆஃப் தி டே யூத் திரைப்படத்திலிருந்து. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தமிழ்.

0: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்ராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கிறார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்ராஜ். வேர்கோ வெட்ஸ்லா 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கோர்ன்வால், ஆடவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகிறார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் 416-993-8443.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது, பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
1: 416-788-2426.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-9.

0: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 289-242-5450.
2: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4162. சம் கண்டிஷன் அப்ளை.
3: வீக்கெண்ட் ஈஸ்ட் FM 102.7.

0: சும்மா கீழ்
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.8 ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். நாங்கள் அஃபிஷியலாக லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் அ ஃபியூ டேஸில் செப்டம்பர் வரப்போது. செப்டம்பர் வந்தால் நிறைய பேருக்கு செப்டம்பர் என்று பேக் டு ஸ்கூல் ஒரு சீசன் என்று சொல்லுவாங்க. அப்படி நாங்கள் பார்க்க லாஸ்ட் வீக் ஆஃப் சம்மருக்கு என்ன நீங்கள் மெயினாக செய்யலாம்டா? அஃப்கோர்ஸ் லாஸ்ட் வீக் ஆஃப் சம்மருக்கு மெயினாக நிறைய பேர் சிஎன்இக்கு போவாங்க. சிஎன்இ இது இப்போ திறந்திருக்குது, செப்டம்பர் 7th மட்டும் திறந்திருக்கும். இது லேபர் டே ஹாலிடேயோட க்ளோஸ் பண்ணுற மாதிரி யூஸ்வலாக சிஎன்இ போட்டிருப்பாங்க. இப்போ நாங்கள் சிஎன்இன்னு பார்க்க நிறைய பேர் சிஎன்இக்கு இந்த வருஷம் போக பார்ப்பாங்க. அப்படி பார்க்க அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆன்லைனில் ஒரு டிக்கெட் வேண்டும் விரும்பினால் அதில் ஒரு டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட் ப்ரைஸை பார்த்தால் ஆன்லைன் ப்ரைஸை விட கொஞ்சம் ஃபியூ டாலர்ஸ் கூட நீங்கள் கட்டுவீங்க. அப்படி நாங்கள் பார்த்தால் சிஎன்இ முக்கியமாக நிறைய ஷோஸ் இருக்கும், உங்களுக்காக ஸ்பெஷலான ஃபுட்ஸும் இருக்கும், அதோட சேர்த்து நிறைய கேம்ஸும் விளையாடுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸ்பெஷலாக என்ன இந்த நேரத்தில் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம்னா, நீங்கள் டவுன் டவுன் பக்கத்தில் அல்லது சிஎன்இ ஏரியாவுக்கு கிட்ட நீங்கள் வேலை செய்கிறென்றால் நீங்கள் சிஎன்இக்கு ஃப்ரீயாக போகலாம்னு சொல்லலாம். ஃப்ரீயாக எப்படி போகிறோன்றால், நீங்கள் ஒரு லஞ்ச் டைம், ஸ்பெஷலான லஞ்ச் டைமுக்கு நீங்கள் இந்த சிஎன்இ ஏரியாவுக்கு போகலாம். ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு நீங்கள் ஒரு அட்மிஷன் கட்டிட்டு நீங்கள் போனால் இந்த டைம் ஃப்ரேமுக்கு உங்களுக்கு ஒரு ரீஃபண்ட் கொடுக்குற மாதிரி சிஎன்இ போட்டிருக்காங்க. இது சிஎன்இஸ் எக்ஸ் லஞ்ச் ஸ்பெஷல் என்று சொல்லலாம். இது நீங்கள் ஒரு டைம் ஸ்டாம்ப் அட்மிஷன் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் 4 லொக்கேஷனில் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இது கோ கேட், எக்ஸிபிஷன் டிடிசி அல்லது பிரின்சஸ் அண்ட் சஸ்காச்சுவான் கேட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஆன்லைனில் வேண்டாமல் டிரெக்டாக கேட்டுக்கு நீங்கள் போய் வேண்டலாம். ஒன்ஸ் யூ என்டர் த கேட், யூ கே மேக் வே அரவுண்ட் அண்ட் ட்ரை ஆல் த ஃபுட்ஸ் யூ லைக் டூரிங் தட் டைம் பீரியட். முக்கியமாக நாங்கள் பார்த்தா நீங்கள் இந்த கேட்டால் போய்க்க ஒரு அட்மிஷன் ஃபீ கட்டாயம் கேட்பாங்க. இது $30 அட்மிஷன் ஃபீயாக இருக்கப்போது, ஆனால் நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் போனால் உங்களுக்கு அந்த $30 அட்மிஷன் ஃப்ரீ திருப்பி ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி திருப்பி ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும் என்றால், நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு, ஸோ சிஎன்இ இந்த ஸ்பெஷல் லஞ்ச் டைம் ஸ்பெஷல் என்று சொல்கிறேன் என்றால், மண்டே த்ரூ வென்ஸ்டே நீங்கள் மண்டே டியூஸ்டே அல்லது வென்ஸ்டே போகலாம். லேபர் டே எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கொண்டு மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே என்று போய்கொண்டு இருக்கேன். 11 AM லிருந்து 1 PM மட்டும் நீங்கள் இந்த ஷோவுக்கு டைமுக்கு நீங்கள் போகலாம். 11 AM டு 1 PM நீங்கள் இந்த சிஎன்இயை என்டர் பண்ணினால் அட்லீஸ்ட் நீங்கள் 2 PM முதல் நீங்கள் எக்ஸிட் பண்ணுறால் உங்களுக்கு அந்த $30 ரீஃபண்ட் பண்ணி தருவாங்க. இது மெயினாக என்னத்துக்கு இது போட்டிருக்காங்க என்றால், உங்களுக்கு ஆக இந்த சிஎன்இ லஞ்சை என்ஜாய் பண்ணுறதுக்கு. சிஎன்இக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஸ்பெஷலான டிஃப்ரெண்ட் ஸ்டைலான ஃபுட் மெனியூ ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ சில பேர் இந்த டவுன் டவுன் பக்கம் வேலை செய்கிறீங்க என்றால், எஸ்பெஷலாக நீங்கள் இந்த சிஎன்இ ஏரியாவுக்கு கிட்ட நீங்கள் வேலை செய்கிறால், நீங்கள் லஞ்ச் டைமுக்கு மண்டே டியூஸ்டே வென்ஸ்டேக்கு நீங்கள் போகலாம். அதில் நீங்கள் 11 AM டு 1 PM மட்டும் நீங்கள் என்டர் பண்ணலாம். அந்த டைம் மட்டும் நீங்கள் 2 PM மட்டும் எக்ஸிட் பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டிருக்கணும். 2 PM இருக்கு முதல் நீங்கள் எக்ஸிட் பண்ணினால் நீங்கள் கட்டின $30 அட்மிஷன் ஃபீ உங்களுக்காக திருப்பி ரீஃபண்ட் பண்ணி தருவாங்க என்று சிஎன்இ சொல்லியிருக்குது. ஸோ முக்கியமாக நாங்கள் இது 3 ரிமைண்ட் பண்ணி விடுறோம். இது கடைசி வீக் ஆஃப் சிஎன்இ அஸ் வி கோ இன் டு த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர். செப்டம்பர் 7th சிஎன்இ பூட்டி இருக்கும். இது லேபர் டே ஹாலிடே. ஸோ லேபர் டேக்கு இந்த ஸ்பெஷல் ஆன லஞ்ச் ஸ்பெஷல் டே இருக்காது. ஆனால் லஞ்ச் ஸ்பெஷலாக நீங்கள் நாளை நாள் டியூஸ்டே வென்ஸ்டே நீங்கள் போக விரும்பினால் உங்களுக்கு நாங்கள் இந்த 11 AM டு 1 PM உங்களுக்கு நீங்கள் என்டர் பண்ணிவிட்டால், நீங்கள் ஒரு லஞ்ச் ஸ்பெஷலை எடுத்துக்கொண்டு 2 PM முதல் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்க உங்களுக்காக அந்த $30 அட்மிஷன் ஃபீ திருப்பி ரீஃபண்ட் பண்ணி தருவாங்க. இந்த ஸ்பெஷலான இயருக்கு லஞ்ச் ஸ்பெஷல் ஒன்று சிஎன்இ தந்திருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை தாண்டி வேறு டைமுக்கு ஃப்ரேமுக்கு நீங்கள் போக விரும்பினால், நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் வேண்டினால் தான் உங்களுக்காக ஒரு $3 or $2 சேவிங்ஸ் உங்களுக்காக கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன் விட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக கேட்டுக்கு போகிறா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு $3 or $4 கட்டுவீங்களா, ஒரு $30 அட்மிஷன் ஃபீயாக இருக்கப்போது அட் தி கேட். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ண விரும்பினால் CNE is going to be open for the remaining of the week. அதோடு சேர்த்து கடைசி நாள் September 7th, 2026 இது மண்டே நாள் லேபர் டே ஹாலிடேயோட சிஎன்இ க்ளோஸ் பண்ணி இருக்கும் என்று நாங்கள் சொல்லலாம். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.8 தமிழ் கொடுக்கிறோம். இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: FM，
1: செய்திகள்.
2: டொரண்டோவில் வெற்றிடமாக உள்ள பீச்சஸ் ஈஸ்ட் யோக் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளை இடம்பெறவுள்ளது. அத்துடன் வான்கூவர் மற்றும் கியூபெக் ஆகிய பகுதிகளிலும் வெற்றிடமாக உள்ள ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களும் நாளை தினம் நடைபெறுகின்றன. லேக் ஒன்டாரியோவை டொனால்டு ட்ரம்ப் எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளட்டும் எனவும், ஆனால் கனடாவிற்கும் உலகத்திற்கும் அது லேக் ஒன்டாரியோவாகவே இருக்கும் என்றும் ஒன்டாரியோ முதல்வர் டாக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பல்வேறு மாநில ஆளுநர்கள் தம்முடன் பேசியதாகவும், தொடர்ந்தும் லேக் ஒன்டாரியோ என்றே அழைக்க உள்ளதாக அவர்கள் உறுதியளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் வடக்கில் முல்லைத்தீவில் சட்டவிரோதமாக விகாரை அமைக்கப்பட்டுள்ள தமிழர் பூர்வீக பகுதியான குருந்தூர் மலைக்கு மீண்டும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டுமென அவ்விகாரையின் விகாராதிபதி கல்கம்முவ சந்தபோதி தேரர் புத்தசாசன அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னர் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்ட போது அங்கு போராட்டங்களில் ஈடுபட்டோரை அவர்கள் தடுத்ததாகவும், போலீஸ் பாதுகாப்பு நிறுத்தப்பட்டதால் பௌத்த தொல்பொருட்கள் ஆபத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மீண்டும் முதலமைச்சர் விஜய் தொடர்பில் ஆபாச கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்துடன் தாம் ஒரு மோசமான ஆள் என எச்சரித்துள்ள அவர், விஜயைப் போல தம்முடன் முன்னர் வாழாட்டிய ஜெயலலிதா இப்போது உயிருடன் இல்லை எனும் துணியில் மிரட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டு மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணிடுத்துனாக்கா நீங்க அதை லேண்ட்லோர்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க் யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
5: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: IP Gold House திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D New Delhi Drive, Unit 6, Markham, 905-554-5890.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
4: 4686 4968 4686 4968. உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 4 6 2 8 4 7000. Cash Point
6: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
7: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 100.8 ஈஸ்ட் எஃப்எம் இன் டூ தமிழ் கரண்ட்லி சிட்டிங் அட் 20 degrees Celsius ஆன ஃபீல் பண்ணுறது, 24 degrees Celsius ஹியர் இன் சிட்டி ஆஃப் டொராண்டோ. அதோட நாளைய நாளும் வெதர் நாங்கள் அட்டி பார்த்தால் நாளைய நாள் மண்டே 23 degrees Celsius இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15 millimeters ஆஃப் ரெயின் நாளைய நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ரெயினான நாளாக நாளை இருக்குது. ஸோ கட்டாயம் நீங்கள் நடந்து போகிறாண்டால், பஸ் எடுத்து போகிறாண்டால் ஒரு அம்ப்ரலா எடுத்துகிட்டு போங்க. அதோடு நாங்கள் கேஸ் ப்ரைஸஸை எட்டி பார்த்தால் தேர்ஸ் கோயிங் டு பி நோ சேஞ்சஸ் ஃபார் கேஸ் ப்ரைஸஸ் டுமாரோ. ஓகே நேர்களே, இந்த பாடலோடு நாங்களும் நிறைவு செய்கிற நேரமும் வந்துச்சு. தேங்க் யூ ஃபார் எவ்ரிவன் ஹூ டியூன் இன் டு டூன் டேபிள் ஆன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இஃப் யூ என்ஜாய் த ஷோ, யூ கேன் டியூன் இன் எவ்ரி சண்டே 7 PM to 9 PM. ஐ விஷ் எவ்ரிவன் அ கிரேட் வீக் அஹெட், ஸ்டே சேஃப். மீண்டும் ஒரு டூன் தமிழ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடப்படுறது நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: say it's just everything about her. No, it's not her face. It's beyond that.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
2: ஈஸ்ட் எஃப்எம்
3: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
4: பாட்டுக்கு
5: நாரதன்,
4: வீணைக்கு
5: வாணி,
4: அழகுக்கு
5: முருகன்,
4: சொல்லுக்கு
5: அகத்தியன்,
4: வில்லுக்கு
5: வினோத்குமார்.
4: எனது வினோத்குமாரா?
5: ஆம், வில்ஸ். அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189, 6477665189.
3: என்ன சரியா சிரம
6: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு. தமிழில் உரையாட
7: குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 4162937755.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
12: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
13: FM 102.7 East FM.
14: سلام، من سامانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

0: your favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு

0: 10 year powertrain warranty uden no charge 10 year alade 160000 kilometer gold comprehensive warranty yum valangapadukirathu tamil pesu makkalukku vishayamaga $2000 varai perumadiyana special gift matum summer prices kaathirukkirana ahmed thamsi 437-860-7002
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும் 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: இன்றும் இசையுடன் இஸ்ட் FM உங்களுடன் 102.7

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Kiruba Tanabala Sinkam. 416-298-2777. MortgageSolutions.ca.
4: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில். உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.ca.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business வைத்திருப்போர் மற்றும் business ஆரம்பிப்போருக்கான business loan and business line of credit.
7: 10% down உடன் commercial mortgage.
5: இலவச ஆலோசனைகளுக்கு Anthony T. Ponraja.
8: Commerce Ventures, 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: பிரேமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரேமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
10: This is சித்ரா செல்வநாதன் from பிரேமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
9: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரேமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
0: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், EastFM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6479-8669.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School, Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட்ஸ், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்போரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்போரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட் டாட் காம்.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7. உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134
1: ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0642-4. Some condition apply.
4: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காப்ரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. seyontax.ca.
5: பொதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் FM கேளுங்க.
6: Everything you like, everything you need is found only here.
5: ஈஸ்ட் FM 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.

0: டிவோர்ஸ், சைல்ட்ரன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகலவிதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
1: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
2: Welcome to New Ocean Supermarket.
3: எல்லா நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தரேன்.
4: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம் குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
3: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
4: நீர் ரசி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
3: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
4: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
5: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுறையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
10: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
11: காட்டுக்குரு பண்பலை, 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

ஒலிபரப்பில் உங்களுடன் நடா ராஜ்குமார். எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லும் நேரம், பூக்களும் பறவைகளும் கொண்டாடும் நேரம். இன்னொரு பாட்டு கேட்கலாமா?

உள்ளத்திலே நல்ல சிந்தனைகள், உதட்டிலே புன்னகை, உள்ளத்தில் இருந்து வருகின்ற தேன் போன்ற இனிமையான வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்தாத எண்ணங்கள் என்றென்றும் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பூமியை பகிர்ந்து வாழ்கிற அந்த மனப்பக்குவம் எல்லாமே இணைகிற போது வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும்.

அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த பூமியின் அனைத்து உயிர்களும் கொண்டாடும் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி.

நம்பிக்கைகள் நல்ல நம்பிக்கைகளாக அமைத்து நமக்கும் நாம் வாழும் இந்த உலகத்துக்கும் மிக சிறந்த மனிதர்களாக நாம் வாழ முடியும். இன்னொரு பாடல்கள்

FM 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். FM.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 31 2026 திங்கட்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்டெஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்டெஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கேரளா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

7:10. கனேடிய செய்திகள். டொரோண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். மேகமூட்டம் நிறைந்து மூங்கில் கூட்டங்களால் நிறைந்திருக்கக்கூடிய காலை பொழுதாக மழை தூறலோடு விழுந்திருக்கிறது. இன்றைய நாள் முழுவதும் அதேபோன்று மழை தூறலோடு காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான மழை பொழிவுக்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. கூடுதல் வெப்பநிலையாக 22 பாகை செல்சியஸ் வெப்பநிலை 27 உணரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய இந்த வாரத்தின் வானிலையை பார்த்துவிடலாம். நாளை செவ்வாய்க்கிழமை மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. ஓரளவிற்கு சூரிய ஒளியை காணக்கூடியதாக இருந்தாலும் பெரும்பாலும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கிறது. இன்றைய நாளில் 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. புதன்கிழமையை பொறுத்தவரையில் 27 பாகை செல்சியஸ் 37 உணரப்படும். வியாழக்கிழமை 25 பாகை செல்சியஸ் 31 உணரப்படும். வெள்ளிக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 29 உணரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். 3 மாகாணங்களில் மத்திய இடைத்தேர்தல் வாக்களிப்புகள் இன்று நடைபெறுகின்றன. ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் கியூபெக் ஆகிய மாகாணங்களில் இந்த இடைத்தேர்தல்கள் இன்று நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் நோர்த் வான்குவா கேப்பலானா தொகுதி, ஒன்டாரியோ மாகாணத்தின் பீச்செஸ்ட் ஈஸ்ட் யோக் தொகுதி மற்றும் கியூபெக் மாகாணத்தின் சிகோட்மி லீ ஃபிஜோட் ஆகிய தொகுதிகளில் இந்த இடைத்தேர்தல்கள் இன்று நடைபெறுகின்றன. இதில் ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா தொகுதிகளில் லிபரல் கட்சி பாதுகாப்பான தொகுதிகளாக கருதப்படுகின்றன. இந்த 2 தொகுதிகளிலும் லிபரல் அமைச்சர்கள் பதவி விலகிய நிலையில் இவை லிபரல் கட்சிக்கு மீண்டும் வெற்றியினை பெற்றுத்தரும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 4 முறை கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுத்த கியூபெக் மாகாண தொகுதியை தொடர்ந்தும் தக்கவைத்துக் கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் நோர்த் வான்குவா கேப்பலானா தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அமைச்சர் ஜொனாதன் வில்கின்சன் விலகிய நிலையில் இந்த தொகுதி வெற்றிடமானது. இங்கு லிபரல் வேட்பாளர் பிரைடன் கலை, கன்சர்வேட்டிவ் வேட்பாளர் ஸ்டீஃபன் குரான் மற்றும் NDP வேட்பாளர் ஸ்டீஃபன் ட்விடில், பசுமை கட்சியின் வேட்பாளர் ஷெலி லியூஸ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்த இடைத்தேர்தலில் மொத்தம் 6 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் இந்த தொகுதி லிபரல் கட்சிக்கு ஓரளவு பாதுகாப்பான தொகுதியாக கருதப்படுவதோடு இங்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. லிபரல் கட்சி வேட்பாளர் ஆண்ட்ரூ கெலி கன்சர்வேட்டிவ் கட்சியின் வேட்பாளர் ஸ்டீஃபன் குரானிடமிருந்து சவாலை எதிர்கொண்டிருக்கிறார். இதேவேளை ஒன்டாரியோ மாகாணத்தின் பீச்செஸ்ட் ஈஸ்ட் யோக் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நேட் எஸ்கின் ஸ்மித் விலகிய நிலையில் இந்த தொகுதி வெற்றிடமானது. இங்கு லிபரல் வேட்பாளர் தன்வீர் ஷனாஸ் மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வேட்பாளர் ஜிம் ஸ்ரிப்ரோஸ், NDP கட்சியின் வேட்பாளர் ஷனோன் டெவின் மற்றும் பசுமை கட்சியின் வேட்பாளர் ப்ரூஸ் லிவ்ஸி ஆகியோர் போட்டியிடுகின்றார்கள். இந்த இடைத்தேர்தலிலும் மொத்தம் 6 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். இதுவும் லிபரல் கட்சிக்கு பாதுகாப்பான தொகுதியாக கருதப்படுகிறது. இதேவேளை கியூபெக் மாகாணத்தின் சிகோத்மி லீ ஃபிஜோட் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ரிச்சர்ட் மார்டல் விலகிய நிலையில் இந்த தொகுதி வெற்றிடமானது. ரிச்சர்ட் மார்டல் சபைக்கு தெரிவான நிலையில் பதவியிலிருந்து விலகினார். கடந்த வசந்த காலத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து வெளியேறிய 5வது நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் கருதப்படுகிறார். இங்கு லிபரல் கட்சியின் வேட்பாளர் டனில் கோபில், கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் ரெஜிஸ் கோட்ரோல்ட், பிளக்குபக்குவா கட்சியின் வேட்பாளர் கரோலின் டூப், NDP வேட்பாளர் ரஃபல் எமௌண்ட் மற்றும் பசுமை கட்சியின் வேட்பாளர் நத்தின் பெரோன் ஆகியோர் போட்டியிடுகின்றார்கள். இந்த இடைத்தேர்தலிலும் மொத்தம் 6 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதி இலகுவாக கணிக்க முடியாததாக சுட்டிக்காட்டப்படுகிறது. பிராந்திய அரசியல் மாற்றங்கள், அதனுடன் இணைந்து நடைபெறும் மிக தீவிரமான மாகாண தேர்தல் பிரசாரங்கள் ஆகியவற்றின் காரணமாக கன்சர்வேட்டிவ் கட்சியினர் இந்த தொகுதியை தக்கு வைத்துக் கொள்ள போராடக்கூடும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கோடைகாலத்தின் இறுதியில் நடைபெறும் இந்த 3 இடைத்தேர்தல்கள் குறைந்த வாக்குப்பதிவு காரணமாக கணிக்க முடியாத தன்மைக்கு பெயர் பெற்றவை என அரசியல் ஆய்வாளர்களால் குறிப்பிடப்படுகிறது. நேற்றைய நிலவரப்படி நாடாளுமன்றத்தில் 6 தொகுதிகள் வெற்றிடமாக உள்ளன. 171 உறுப்பினர்களோடு லிபரல் கட்சி தொடர்ந்து பெரும்பான்மையினை கொண்டுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சி 139 ஆசனங்களோடும், பிளக்குபக்குவா 21 ஆசனங்களோடும், NDP 5 ஆசனங்களையும் பகிர்ந்து கொள்கின்றன. பசுமை கட்சியின் தலைவரான எலிசபெத் மே அந்த கட்சியின் ஒரே பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் நீடிக்கிறார். திங்கள் இடைத்தேர்தல் முடிவுகள் 3 தொகுதிகளை நிரப்பும் நிலையில் எதிர்வரும் மாதங்களில் மீண்டும் 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் அறிவிக்கப்பட வேண்டிய தேவையுடைமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் பதில் வரி நடவடிக்கைகள் குறித்து அல்பர்டாவின் தற்போதைய மற்றும் முன்னாள் முதல்வர்கள் முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அமெரிக்கா மீது விதிக்கப்படும் பதில் வரி விதிப்புகள் மத்திய மாகாண பொருளாதாரங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என அல்பர்டா மாகாணத்தின் முதல்வர் டேனியல் ஸ்மித் எச்சரித்தார். அமெரிக்கா மீது கனடா விதிக்கப்பட்ட பதில் வரி விதிப்புகள் தமது மாகாணத்தின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் கவலை வெளியிட்டுள்ளார்.
மத்திய அரசாங்கத்தால் முன்வைக்கப்படும் பதில் நடவடிக்கைகளின் அவசியத்தை தான் புரிந்து கொள்வதாக தெரிவித்த டேனியல் ஸ்மித் கெனடி வணிகங்கள் அதற்கான விலையை கொடுக்க நேரிடும் எனவும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் வர்த்தக போருக்கு டொனால்டு ட்ரம்ப் மீது கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பழி சுமத்த வேண்டும் என ஆல்பர்ட்டா மாகாணத்தின் முன்னாள் முதல்வர் ஜேசன் கெனி தெரிவித்துள்ளார். வர்த்தக போர் தொடர்பான பழியினை டொனால்டு ட்ரம்ப் மீது திருப்ப வேண்டும் என ஜேசன் கெனி வலியுறுத்தினார். நீண்டகாலமாக நீடிக்கும் வர்த்தக போருக்கு டொனால்டு ட்ரம்பே காரணம் என்பதை கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னமும் வெளிப்படையாக சுட்டிக்காட்ட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு கொள்கை விவகாரங்களில் லிபரல் கட்சியினை பொறுப்பு கூற வைப்பதற்கும் வர்த்தக போருக்கு காரணமான சரியான நபர்கள் மீது பழி சுமத்துவதற்கும் இடையில் கந்தபதி கட்சியினர் ஒரு சமநிலையை பேண வேண்டும் என ஜேசன் கெனி தெரிவித்தார். ஜேசன் கெனி 2019 முதல் 2022 வரை அல்பர்ட்டா மாகாண முதல்வராக செயல்பட்டிருந்தார். டேனியல் ஸ்மித் அந்த பதவியில் வந்த அமர்ந்த போது அவருடைய பதவி மாற்றம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கெனடிய மத்திய வங்கி தனது அடுத்த வட்டி வீத முடிவினை எதிர்வரும் புதன்கிழமை அறிவிக்கப்பட்டது. தற்போதைய 2.25% வட்டி வீதம் மாற்றமின்றி தொடர்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதே மத்திய வங்கியின் அடுத்த கட்ட முடிவுகளின் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது. கனடாவின் சில ஏற்றுமதி பொருட்கள் மீது அமெரிக்கா 50% வரி விதித்துள்ள நிலையில் கனடாவும் செப்டம்பர் 8 முதல் அமெரிக்க பொருட்கள் மீது பதில் வரிகளை விதித்துள்ளது. இந்த வர்த்தக பதற்றம் கனடிய பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை பாதித்தால் எதிர்வரும் வாரங்களில் வட்டி வீதத்தை குறைக்க வேண்டிய அழுத்தம் மத்திய அரசுக்கு ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அதேவழி பதில் வரிகளால் பொருட்களின் விலைகள் அதிகரித்து பணவீக்கம் அதிகரித்தால் வட்டியை குறைப்பது சிக்கலடையும். ஜூலை மாதத்தில் கனடாவின் வருடாந்த பணவீக்கம் 3% பதிவாகியுள்ளது. எனவே புதன்கிழமை வட்டி வீதம் மாற்றப்படுகிறதா என்பதை விட அடுத்த கட்ட வட்டி வீத குறைப்பு தொடர்பாக அல்லது வட்டி வீத அறிவிப்பு தொடர்பாக பேங்க் ஆப் கனடாவின் நிலைப்பாடு என்ன என்ற சமிஜினை புரிந்து கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கும். கனடாவில் உள்ள சர்வதேச மாணவர்கள் மற்றும் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் உள்ளிட்ட தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை மேலும் குறைக்க வேண்டும் என குடிவரவு தொடர்பான நிபுணர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது. சிடிஹோ இன்ஸ்டிடியூட் குடிவரவு இலக்குகள் தொடர்பான குழுவின் தலைவர் பரிசா மஹூபி தற்காலிக பயண அனுமதியில் கனடாவிற்கு வருகின்றவர்கள் அவர்களின் அனுமதிக்காலம் முடிந்த பின்னர் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்களா என்பது தொடர்பில் போதுமான தரவுகள் அரசாங்கத்திடம் இல்லை என தெரிவித்தார். தற்போது கனடாவில் சுமார் 25 லட்சம் தற்காலிக குடியிருப்பாளர்கள் இருப்பதாக புள்ளி விவர திணைக்கிடம் மதிப்பிட்டுள்ளது. இது நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 6.2% ஆகும். இந்த எண்ணிக்கை 2027 இறுதிக்குள் 5% கீழாக கொண்டுவரப்பட வேண்டும் என மத்திய அரசாங்கம் இலக்கை நிர்ணயித்துள்ளது. ஆனால் 5% என்பது அதிகபட்ச வரம்பாக மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை மொத்த மக்கள் தொகையில் 3-4% வரை குறைப்பதே பொருத்தமானது எனவும் நிபுணர்கள் குழு தெரிவித்தது. கனடாவின் வீட்டு வசதி பற்றாக்குறை, வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட பொதுச்சபைகள் மீதான அழுத்தங்கள் அதிகரித்ததைத் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக சர்வதேச மாணவர்கள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களின் வருகையினை மத்திய அரசு கணிசமாக குறைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை லிட்டர் ஒன்றுக்கு 7% வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அதிகரிப்பானது தொடர்ச்சியானதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றம் மற்றும் அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையில் தோன்றியுள்ள வர்த்தக நெருக்கடி

0: 7:24.
1: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக்கின் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 416-8-9552.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: திசையெல்லாம் கேட்கும் இசை. East FM 102.7.

0: 7:31. இலங்கை செய்திகள். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நீதிக்கான நீள் பயணம் எனும் துணிப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு பேரணி ஒன்று நேற்று நடத்தப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற இந்த பேரணி யாழ்ப்பாணம் உலகத் தமிழராட்சி மாநாட்டு மண்டபத்தின் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியதை அடுத்து ஆரம்பமானது. காணாமலாக்கப்பட்டவர்களின் நிழல்படங்கள் தாங்கிய விசேட வாகனம் பேரணியின் முன்னிலையில் செல்ல உறவினர்கள் தமது அன்புக்குரியவர்களின் நிழல்படங்களை ஏந்தியவாறு பேரணியில் பங்கேற்றனர். பல ஆண்டுகளாக காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு உண்மை மற்றும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இதில் கலந்து கொண்டனர். உலகளாவிய ரீதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான சம்பவங்கள் அதிகம் பதிவாகியுள்ள நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக கருதப்படும் நிலையில் தமக்கான நீதி இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை என காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினார்கள். யாழ்ப்பாண நகரின் ஊடாக சென்ற பேரணி தந்தை செல்வாக்கல் இலங்கையை சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு மாநாட்டு நிகழ்வுகள் ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை ஆட்சேபனைக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அதன்படி குறித்த மனுக்கள் பரிசீலனை செய்வதற்காக 5 பேர் அடங்கிய நீதியரசர்கள் ஆயம் ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆயத்தின் தலைவராக பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன நியமிக்கப்பட்டுள்ளார். நீதியரசர்களான சிலவங்கப்புலி, அர்ஜுன உபயசேகர, சம்பத் அபயகோன், கிஹான் குலத்துங் ஆகியோர் இந்த ஆயத்தின் இணை உறுப்பினர்களாக செயல்படுவார்கள். உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் குறித்து ஐக்கிய நாடுகள் நீதிபதிகள் மற்றும் சட்டத்திறன்களின் சுதந்திரத்திற்கான சிறப்பு அறிக்கையாளர் எழுப்பிய 7 கேள்விகளுக்கும் இலங்கை அரசாங்கம் உரிய முறையில் பதிலளிக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். அரசாங்கம் பெரும்பாலும் முக்கிய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை அளிக்கவில்லை என்றும் முன்கூட்டிய கலந்தாலோசனைகள் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் அவையும் அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதியரசர்களின் ஓய்வூதிய வயதை நீடிப்பதன் மூலம் நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் வழக்குகளை குறைக்கலாம் என்ற அரசாங்கத்தின் வாதத்தை எதிர்த்து அவர், நிலுவையில் உள்ள வழக்குகளில் சுமார் 95% மாவட்ட மற்றும் நீதவான் நீதிமன்றங்களில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். 22வது திருத்தச் சட்டம் தொடரும் என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்தம் சட்டத்தை அரசாங்கம் கைவிடாது என்றும் நீதித்துறையில் தேவையான சீர்திருத்தங்கள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் பதுளையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் ஏற்பாடுகளில் சில குறிப்பிட்டவர்களுக்கு அனுகூலமாக செய்யப்படுவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டையும் அவர் நிராகரித்தார். இந்த வயது நீடிப்பானது ஒட்டுமொத்த நீதித்துறைக்கும் பொருந்தும் என அவர் விளக்கமளித்துள்ளார். பல ஆண்டுகளாக முறையான சீர்திருத்தங்கள் செய்யப்படாத காரணத்தினால் நீதித்துறையில் சுமார் 1.1 மில்லியன் வழக்குகள் தங்கி கிடப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் ஊழல் மற்றும் மோசடிகளோடு தொடர்புடையவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதும் நீதித்துறையை வலுப்படுத்துவதும் அரசாங்கத்தின் பிரதான வாக்குறுதி என அமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆண்டின் இறுதிக்குள் அதனை உறுதியான பலன்களை மக்கள் காண முடியும் எனவும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தற்போதைய பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேனவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நாடாளுமன்ற மட்டத்தில் எடுக்கப்படவுள்ள அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எழுத்துப்பூர்வமாக விளக்கமளிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான தயாஸ்ரீ ஜெயசேகர சபாநாயகரிடம் கூறியுள்ளார். இதுகுறித்து சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றையும் அவர் அனுப்பி வைத்தார். சபைக்குள் பிரதம நீதியரசர் தொடர்பில் சில உறுப்பினர்கள் எழுப்பிய விடயங்களை தயாஸ்ரீ ஜெயசேகர தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்தவொரு குற்றச்சாட்டுகளும் உண்மையானவை என தான் முன்விடுவிக்க வரவில்லை என்றும் அவற்றை நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளாக மாத்திரமே கருதுவதாகவும் அவர் கூறினார். குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு உண்மையாக இருந்தால் சுயாதீனமாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவை பொய்யானதாக இருந்தால் பிரதம நீதியரசரின் நற்பெயரை பாதுகாக்கும் வகையில் உண்மை நிலைமையை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் தயாஸ்ரீ ஜெயசேகர தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டினார். முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளமைக்கான காரணங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. நிதியமைச்சராக பதவியில் இருந்த காலப்பகுதியில் நிதியமைச்சின் சிறப்பு திட்டம் என்ற பெயரில் தேசிய லொத்தர் சபையின் ஊடாக முறையற்ற விதத்தில் 3 பேரை ஒப்பந்த அடிப்படையில் இணைத்துக் கொண்டு அரசாங்கத்தின் நிதியை முறைகேடு செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2015 ஜனவரி 12 முதல் 2017 மே 22 வரையான காலப்பகுதியில் அப்போதைய தேசிய லொத்தர் சபையின் தலைவி ஷமிலா பெரேராவுடன் இணைந்து 2 ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் மற்றும் ஒரு முகாமைத்துவ உதவியாளர் ஆகியோரை ரவி கருணாநாயக்க நியமித்ததாக அணிக்குழு தெரிவித்தது. இந்த நபர்கள் தேசிய லொத்தர் சபைக்கு எத்தகைய சேவையினையும் வழங்காத போதிலும் அதன் நிதியிலிருந்து அவர்களுக்கு ஊதியமும் படிகளும் வழங்கப்பட்டு வந்ததாக அணிக்குழு தெரிவித்தது. திருத்தப்பட்ட 1994 ஆண்டின் 20 இலக்க கையூட்டல் அல்லது ஊழல் சம்பந்தமான அணிக்குழு சட்டத்தின் 70 பிரிவின் கீழ் இந்த செயல் ஊழலாக கருதப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்தை அண்மித்த கடற்பரப்பில் நங்கூரமிட்டுள்ளதாக கூறப்படும் ஈரானிய கப்பல்கள் குறித்து அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக வெளிவிவகார அமைச்சின் ஊடக பணிப்பாளர் துஷார ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார். இருந்த போதிலும் இந்த கப்பல்கள் இலங்கை நிலைக்குட்பட்ட கடற்பரப்பில் வெளியே நிறுத்தப்பட்டுள்ளதால் அவை தொடர்பில் இலங்கைக்கு எந்தவித பொறுப்பும் இல்லை எனவும் அந்த கப்பல்களுக்கு எந்தவித வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை எனவும் அவர் கூறினார். முன்னதாக அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை காரணமாக தமது சொந்த நாட்டு துறைமுகங்களுக்கு திரும்ப முடியாமல் சுமார் 20 ஈரானிய எண்ணெய் தாங்கி கப்பல்கள் இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்கு அப்பால் 14 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிட்டுள்ளதாக டேங்க் ட்ராக்கர்ஸ் இணையதளம் செய்தி வெளியிட்டது. ஈரானிய குடியுடன் கூடிய சுமார் 13 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மற்றும் தடைகளிலிருந்து தப்பிச் செயல்படும் நிழல் கடற்படை என அழைக்கப்படும் பல கப்பல்கள் உட்பட சுமார் 20 ஈரானிய கப்பல்கள் பாதுகாப்பு தேடி இலங்கையின் பிரத்யேக பொருளாதார மலைத்திற்கருகில் நங்கூரமிட்டுள்ளன. இருந்த போதிலும் இந்த எண்ணெய் தாங்கி கப்பல்களின் தற்போது எரிபொருட்கள் எதுவும் ஏற்றப்பட்டிருக்கவில்லை என கூறப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் இலங்கையின் கடலோர பகுதியில் இருந்து 19 கடல் மைல் தொலைவில் ஈரான் கடற்படைக்கு சொந்தமான ஐரிஸ் டேனா என்ற போர்க்கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதோடு அதில் பயணம் செய்த 80 அதிகமான ஈரானிய படையினர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமையை செல்லுபடியற்றதாகுமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுமாறு மின்மரூட்டு நீதிமன்றத்தில் இன்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சனானி தாரட்ன மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். இந்த நிலையில் இந்த கோரிக்கை தொடர்பில் உரிய நேரத்தில் கட்டளை பிறப்பிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:38 நிமிடம்.

0: 7:44 நிமிடம்.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
2: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
3: வாகன விபத்து ஏற்பட்டால்
2: ABS Mr. P. சிங்கராஜ்
0: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443 உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நியாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில். 416-332-2989 416-332-2989 சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங் உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங் இன்றே அழையுங்கள். 647-608-8447
1: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் FM 102.7

அனைத்துலக செய்திகள். சவாலான வானிலை, உயர்ந்து வரும் நீர்மட்டங்களுக்கு மத்தியில் இமயமலை முழுவதிலும் பனிப்பாறைகள் சரிந்து பேரழிவு ஏற்படுத்திய நிலச்சரிவை அடுத்து காணாமல் போன ஆயிரக்கணக்கானவர்களை தேடும் பணியில் நேபாளம் மற்றும் சீனாவின் மீட்புக் குழுவினர் நேற்றும் தீவிரமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். கடந்த புதன்கிழமை பனிப்பாறைகள், சேறுச் சதிவுகள், கலந்த பெருவெள்ளம், வலைப்பள்ளத்தாக்குகள் மற்றும் ஆறுகள் வழியாக பாய்ந்து பரவலான அழிவு ஏற்படுத்தியதையடுத்து நேபாளம் மற்றும் சீன எல்லைப்பகுதியில் 3000-க்கும் அதிகமானவர்கள் காணாமல் போனார்கள். ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 800 நெருங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காலநிலை மாற்றத்தின் விளைவுகளோடு சீனாவில் தொடர்பு படுத்தும் இந்த பேரிடரால் 90,000-க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என செஞ்சிலுவை சங்கம் மதிப்பிட்டுள்ளது. நேபாளத்தின் பேரிடர் மேலாண்மை ஆணையம் 781 பேர் உயிரிழந்ததாகவும் 2502 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் அறிவித்தது. அதே நேரம் சீன பகுதியின் கிரோங் மாவட்டத்தில் 16 பேர் உயிரிழந்ததாகவும் 546 பேர் காணாமல் போனதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாளத்துடனான முக்கிய எல்லையை கடக்கும் இடத்திற்கு அருகில் திபெத்தில் 23 நாடுகளைச் சேர்ந்த 261 வெளிநாட்டவர்கள் காணாமல் போனதாக பீஜிங் தெரிவித்தது. பேரழிவின் அளவு கரடுமுரடான மேமலை பகுதிகளில் மீட்புப் பணிகளை சிக்கலாக்கியுள்ளது. அண்மைய மழையைத் தொடர்ந்து திரிசூலி ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்ததால் மேலும் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படக்கூடும் என்ற அச்சமும் காணப்படுகிறது. இதனால் குடியிருப்பாளர்களும் மீட்புப் பணியாளர்களும் உயரமான இடங்களுக்கு சென்றிருப்பதாக நேபாள காவல்துறை குறிப்பிடுகிறது. நேபாளத்தில் வெள்ளத்தால் சூழப்பட்ட 5 நீர்மின் திட்டங்களின் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இதில் அப்பர் திரிசூலி வளாகமும் அடங்குகிறது. அங்குள்ள சுரங்கப்பாதையொன்றில் சுமார் 350 பேர் சிக்கியிருக்கலாம் என்ற தகவல் கிடைத்திருப்பதாக அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை தெரிவித்தனர். சீனா மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த சிறப்பு படைக்குழுக்களோடு இணைந்து சுமார் 10,000 நேபாள ராணுவ வீரர்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். நேபாள ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை அந்த தொலைதூர பகுதிக்கு கனரக இயந்திரங்களை விமானம் மூலம் கொண்டு சென்றது. மீட்புக் குழுவினர் ஒரு சுரங்கப்பாதையை நுழைவாயிலை அடைந்து அணுகளை தடுத்திருந்த குப்பைகளை அகற்றும் பணிகளை தொடங்கினார்கள். அணுகள் பாதுகாக்கப்பட்டவுடன் ஆக்சிஜன் உபகரணங்கள் மற்றும் கேமராக்களை இந்திய குழுக்கள் உள்ளே நுழையும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சுரங்கப்பாதை மீட்புப் பணிகள், டிஎன்ஏ பரிசோதனை, சடலங்களை குளிரூட்டப்பட்ட நிலையில் சேமித்தல் மற்றும் சிதைந்த எச்சங்களை தடையவியல் ரீதியாக அடையாளம் காணுதல் உள்ளிட்ட சிறப்பு துறைகளில் நேபாளத்திற்கு சர்வதேச உதவி தேவைப்படுவதாக நேபாள வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இழுத்துவரப்பட்டு ஆற்றுப்படுகைகளில் கரையொதுங்கியுள்ள அடையாளம் தெரியாத உள்ளங்களை அடக்கம் செய்யும் பணிகளை சித்வான் மாவட்ட அதிகாரிகள் மீண்டும் ஆரம்பித்துள்ளார்கள். உயிரிழந்தவர்களை பின்னர் அடையாளம் காணும் நோக்கில் உடலங்களில் இருந்து மரபணு மாதிரிகளை அதிகாரிகள் சேகரித்து வருவதோடு அவற்றை உறவினர்களின் மரபணு மாதிரிகளோடு பரிசோதிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மொத்தமுள்ள 272 உடல்களில் சுமார் 200 உடலங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் எஞ்சிய உடலங்களை அடக்கம் செய்யும் பணிகள் இன்று நிறைவடையும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மீட்கப்பட்ட பல உடலங்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு சேதமடைந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒவ்வொரு அடக்கமும் முறையாக ஆவணப்படுத்தப்படும் என தெரிவித்த காவல்துறையினர் அடக்கம் செய்யப்படும் இடத்தில் வரிசை எண்கள் குறிக்கப்படுவதோடு மரபணு மாதிரிகள், பிரேத பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் ஏனைய அடையாளங்கள் பாதுகாக்கப்படும் எனவும் கூறியுள்ளார்கள். நேபாளம் மற்றும் சீனாவைச் சேர்ந்த அதிகாரிகள் கடந்த மே 27 அன்று காட்மாண்டுவில் சந்தித்து பனிப்பாறை அபாயங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு குறித்து விவாதித்துள்ளார்கள். இருந்தபோதிலும் பனிப்பாறைகளின் இயக்கம் மற்றும் நீர்மட்டம் குறித்த கூடுதல் தரவுகளை சீனா உடனடியாக பகிர்ந்து கொள்ளவில்லை என நேபாள அதிகாரிகள் தற்போது குற்றம் சுமத்துகின்றனர். தாமுரிய நேரத்தில் மழை மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளை பகிர்ந்து வருவதாக சீனா தெரிவித்துள்ளது. தொலைதூர மலைப்பகுதிகளில் உள்ள ஆபத்துகளை கண்காணிப்பதில் சவால்கள் இருப்பதாக சீன தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பேரழிவின் போது நீர்மட்ட தரவுகள் உடனடியாக கிடைக்காததால் எச்சரிக்கை செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாக நேபாள வல்லுநர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் உயிர்களை காக்க இந்தியாவுடன் உள்ளது போல சீனாவுடன் ஒரு 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை தரவுகளை பகிர்ந்து கொள்ளும் முறையான ஒப்பந்தத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக நேபாள அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இதேவேளை உலக வெப்பமயமாதல் காரணமாக மேமலை பகுதியில் பனிப்பாறைகள் வேகமாக ஒருகி வருவதே இதுபோன்ற கோர விபத்துக்களுக்கான முக்கிய காரணம் என சூழலியலாளர்கள் தெரிவித்தனர். ஈரான் லடாக் தீவில் உள்ள 2 ஏவுகணை தளங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. ஜூலை மாத இறுதியின் பின்னர் ஈரானின் நிலைகளை இலக்கு வைத்து அமெரிக்கா நடத்திய நேரடி ராணுவ தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹோமுஸ் நீரிணைப் பகுதியில் கடல் கண்ணிவெடிகளை பொருத்துவதற்காக ஈரானிய புரட்சிகர காவல்படை ஏவுகணையில் ஏற்படுத்திக் கொண்டிருந்ததை அவதானித்ததையடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்தது. இந்த தாக்குதலில் சில ராணுவத்தினரும் பொதுமக்களும் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் ஈரானிய ஊடகங்கள் மற்றும் புரட்சிகர காவல்படை உறுதியளித்தது. இதேவேளை ஈரானின் லடாக் தீவு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் உள்ள வான்படை தளம் ஒன்றின் மீது ஆளில்லா விமானம் மூலம் தாம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க படைகளும் உலங்கு வானூர்திகளும் நிலைநிறுத்தப்பட்டிருந்த பகுதிகளை இலக்கு வைத்து ஆளில்லா வானூர்திகள் ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை.
வடக்கு சைப்ரஸ் அருகில் ஞாயிற்றுக்கிழமை சுமார் 270 பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் சென்ற படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்ததாகவும் 18 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிர் பிழைத்தவர்கள் கவிழ்ந்த படகின் அடிப்பகுதியை பெற்றுக் கொண்டு தப்பியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த படகு உள்ளூர் நேரப்படி மதியம் 12:30 மணிக்கு கைரேனியா துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் அறியப்படாத காரணத்தால் இந்த விபத்துக்கு உள்ளானது. 8 பேர் கொண்ட பணியாளர்கள் உட்பட மொத்தம் 267 பேருடன் அந்த படகில் இருந்த 241 பேர் மீட்கப்பட்டார்கள். உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் மிகவும் விருப்பமான விடுமுறை கால இடமான கைரேனியா கடற்கரைகளில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதன் மூலம் உங்கள் மதிப்பை அளவிடாதீர்கள். உங்கள் மதிப்பு உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அது யாராலும் கொடுக்கப்படுவதோ பறிக்கப்படுவதோ அல்ல. இன்று உங்களை யாராவது குறைவாக நடத்தினால், அல்லது எப்போதாவது உங்களை யாராவது குறைவாக நடத்தினால், அது உங்கள் மதிப்பை பற்றியது அல்ல, அது அவர்களை பற்றியது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை குறைவாக நடத்துவது என்பது அவர்களின் மதிப்பு சார்ந்த விடயமே தவிர உங்களுடைய மதிப்பு சார்ந்த விடயம் அல்ல. அது அவர்களின் இயல்பு சார்ந்தது. ஆகவே அதை குறித்து அதிகம் கவலைப்படாமல் அது அவர்களை பற்றியது என்று நினைத்து கடந்து செல்வதுதான் எங்களுக்கு ஒரு மன அமைதியை தரக்கூடியதாக இருக்கும். உங்களை நீங்கள் மதிப்பதும் உங்கள் மதிப்பை நீங்கள் உணர்வதும் மிக முக்கியமானது. மற்றவர்களுக்காக வாழாமல் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், எப்படி எங்களை மதிக்கிறார்கள் என்பதை கருதாமல் எங்கள் மதிப்பை நாமே உயர்வாக எண்ணிக்கொண்டு வாழ்வதே சிறப்பு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். 8:03.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். சோனோவின் தற்போது வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ் 20 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முகில் கூட்டம் நிறைந்த மழை துருளோடு கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. 1 முதல் 3 முதல் 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இன்றைய நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. நாள் முழுவதும் முகில் கூட்டத்தால் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை செவ்வாய்க்கிழமை 26 பாகை செல்சியஸ் 38 உடல்நிலையாக இருக்கும் என எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. புதன்கிழமை 27 பாகை செல்சியஸ் 37 உடல்நிலையாகவும், வியாழன் 25 பாகை செல்சியஸ் 31 உடல்நிலையாகவும், வெள்ளி 24 பாகை செல்சியஸ் 29 உடல்நிலையாகவும் இருக்கும். சனிக்கிழமை 22 பாகை செல்சியஸ் 25 உடல்நிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 23 பாகை செல்சியஸ் 26 உடல்நிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை கூறல். கெனடிய மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீத அறிவித்தல் புதன்கிழமை வெளியிடப்படவுள்ளது. தற்போதைய 2.25% வட்டி வீதத்தை தொடர்ந்து மாற்றமடையாமல் வைத்திருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளார்கள். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் மத்திய வங்கியின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பெரும் அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது. கனடாவின் சில ஏற்றுமதி பொருட்கள் மீது அமெரிக்கா 50% வரி விதித்துள்ள நிலையில், கனடாவும் செப்டம்பர் 8 முதல் அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் பல பொருட்கள் மீது பதில் வரி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்த வர்த்தக பதற்றமானது கெனடிய பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன் காரணமாக எதிர்வரும் மாதங்களில் வட்டி வீதங்களை குறைக்க வேண்டிய அழுத்தம் மத்திய அரசாங்கத்திற்கும் மத்திய வங்கிக்கும் ஏற்படலாம். அதேவேளை பதில் வரி நடவடிக்கைகளால் பொருட்களின் விலைகள் அதிகரித்து பணவீக்கம் உயருமாக இருந்தால் வட்டி வீதத்தை குறைப்பது சவால் மிக்கதாக மாறிவிடும். ஜூலை மாதத்தில் கனடாவின் வருடாந்த பணவீக்கம் 3% பதிவாக இருந்தது. எனவே புதன்கிழமை வட்டி வீதம் மாற்றப்படுகிறதா என்பதை விட அடுத்த கட்ட வட்டி வீத குறைப்பு தொடர்பில் அல்லது வட்டி வீத மாற்றங்கள் தொடர்பில் கெனடிய மத்திய வங்கி எவ்வாறான சமிச்சைகளை வழங்கும் என்பதே பொருளாதார நிபுணர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. சர்வதேச விளைந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நீதிக்கான நீண்ட பயணம் எனும் துணிப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு பேரணி ஒன்று நேற்று நடைபெற்றது. விளைந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற இந்த பேரணி யாழ்ப்பாணம் உலக தமிழர் ஆட்சி மாநாட்டு மண்டபத்தில் நினைவு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியதை அடுத்து ஆரம்பமானது. காணாமலாக்கப்பட்டவர்களின் நிழல்பிடங்கள் தாங்கிய விசேட வாகனம் பேரணியின் முன்னிலையில் செல்ல உறவினர்கள் தமது அன்புக்குரியவர்களின் நிழல்பிடங்களை ஏந்தியவாறு பேரணியில் கலந்து கொண்டனர். பல ஆண்டுகளாக காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு உண்மை மற்றும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இதில் கலந்து கொண்டனர். உலகளாவிய ரீதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான சம்பவங்கள் அதிகம் பதிவாகியுள்ள நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக கருதப்படும் நிலையில் தமக்கான நீதி இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை என்பதை காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினார்கள். யாழ் நகர் ஊடாகச் சென்ற பேரணி தந்தை செல்வா கலியரங்கை சென்றடைந்து அதனைத் தொடர்ந்து அங்கு சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்ட மாநாடு இடம்பெற்றது. சவால் மிக்க வானிலை அதிகரித்து வரும் நீர்மட்டங்களுக்கு மத்தியில் இமயமலை முழுவதிலும் பனிப்பாறைகள் சரிந்து பேரழிவை ஏற்படுத்திய நிலச்சரிவை அடுத்து காணாமல் போன ஆயிரக்கணக்கானவர்களை தேடும் பணியில் நேபாளம் மற்றும் சீனாவின் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை பனிப்பாறைகள் சீறு சிதைவுகள் கலந்த பெருவெள்ளம் வலைப்பள்ளத்தாக்குகள் மற்றும் ஆறுகள் வழியாக பாய்ந்து பரவலான அழிவை ஏற்படுத்தியதை அடுத்து நேபாள சீன எல்லைப்பகுதியில் இருபுறமும் 3000 அதிகமானவர்கள் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 800 நெருங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காலநிலை மாற்றத்தின் விளைவுகளோடு சீனா தொடர்பு படுத்தும் இந்த பேரிடரால் 90,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என சிங்கிலவை சங்கம் மதிப்பிட்டுள்ளது. நேபாளத்தின் பேரிடர் மேலாண்மை ஆணையம் 781 பேர் உயிரிழந்ததாகவும் 2,502 பேர் காணாமல் போனதாகவும் அறிவித்தது. அதே நேரம் சீன பகுதியில் கீரோங் மாவட்டத்தில் 16 பேர் உயிரிழந்ததாகவும் 546 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாளத்துடனான முக்கிய எல்லையை கிடக்கும் இடத்திற்கு அருகில் திபெத்தில் 23 நாடுகளைச் சேர்ந்த 261 வெளிநாட்டவர்கள் காணாமல் போனதாக பீஜிங் தெரிவித்தது. பேரழிவின் அளவு கரடுமுரடான மேமலை பகுதிகளில் மீட்பு பணிகளை சிக்கலாக்கியது. அண்மைய மழையை தொடர்ந்து திரிசூலி ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்ததால் மேலும் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இதனால் குடியிருப்பாளர்களும் மீட்பு பணியாளர்களும் உயரமான இடங்களுக்கு சென்றுள்ளதாக நேபாள காவல்துறை குறிப்பிட்டது. அதே நேரம் நேபாளத்தில் வெள்ளத்தால் சூழப்பட்ட 5 நீர்மின் திட்டங்களின் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. அப்பர் திரிசூலி வளாகமும் இதில் ஒன்று. அங்குள்ள சுரங்கப்பாதை ஒன்றில் சுமார் 350 பேர் சிக்கியிருக்கலாம் என்ற தகவல் கிடைத்திருப்பதாக அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை தெரிவித்தனர். சீன மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த சிறப்பு படைக்குழுக்களோடு இணைந்து சுமார் 10,000 நேபாள ராணுவ வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேபாள ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை அந்த தொலைதூர பகுதிக்கு கிணறக இயந்திரங்களை விமானம் மூலம் கொண்டு சென்றது. மீட்புக் குழுவினர் ஒரு சுரங்கப்பாதை நுழைவாயிலை அடைந்து அணுகலை தடுத்திருந்த குப்பைகளை அகற்றும் பணிகளை ஆரம்பித்தனர். அணுகல் பாதுகாக்கப்பட்டவுடன் ஆக்சிஜன் உபகரணங்கள் மற்றும் கேமராக்கள் ஏந்திய குழுக்கள் உள்ளே நுழையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். சுரங்கப்பாதை மீட்புப் பணிகள், டிஎன்ஏ பரிசோதனை, சடலங்களை குளிரூட்டப்பட்ட நிலையில் சேமித்தல் மற்றும் சிதைந்த எச்சங்களை தடையவியல் ரீதியில் அடையாளம் காணுதல் உள்ளிட்ட சிறப்பு துறைகளில் நேபாளத்திற்கு சர்வதேச உதவிகள் தேவைப்படுவதாக நேபாள வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் லோக் பகதூர் சாத்ரி தெரிவித்துள்ளார். இதேவேளை நேபாளத்தில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஆற்றுப்படுகைகளில் கரையொதுங்கிய அடையாளம் தெரியாத உடல்கள் அடக்கம் செய்யும் பணிகளை சித்வான் மாவட்ட அதிகாரிகள் ஆரம்பித்தனர். உயிரிழந்தவர்களை பின்பு அடையாளம் காணும் நோக்கில் உடல்களில் இருந்து மரபணு மாதிரிகளை அதிகாரிகள் சேகரித்து வருவதோடு அவற்றை உறவினர்களின் மரபணு மாதிரிகளோடு பரிசோதிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மொத்தமுள்ள 272 உடல்களில் சுமார் 200 உடல்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் எஞ்சிய உடல்களை அடக்கம் செய்யும் பணிகள் நிறைவடையும் என அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள். மீட்கப்பட்ட பல உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு சேதமடைந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒவ்வொரு அடக்கமும் முறையாக ஆவணப்படுத்தப்படும் என தெரிவித்த காவல்துறையினர் அடக்கம் செய்யப்படும் இடத்தில் வரிசை எண்கள் குறைக்கப்படுவதோடு மரபணு மாதிரிகள், பிரேத பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் இனி அடையாள விவரங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
0: எட்டு மணி 15 நிமிடம்.

0: ஈஸ்டெஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 8:20.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்டெஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ரோபர்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள். 416-297-7777.
5: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
6: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம். என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
0: 8:23.

இணைந்திருக்கிறோம். உங்கள் மதிப்பை மற்றவர்கள் நிர்ணயிப்பதற்கு அனுமதிக்காதீர்கள். யாராவது உங்களை நிராகரித்தால் அல்லது உங்களை குறை மதிப்பு செய்தால் அதனால் உங்கள் மதிப்பு குறைந்து போய்விடாது. அதே போன்று யாராவது உங்களை அதீதமாக பாராட்டினால் அது உங்கள் மதிப்பை அதிகரிக்கப் போவதும் இல்லை. உங்கள் மதிப்பு என்பது உங்களுக்குள் இருப்பது. ஆகவே அது வெளிக்காரணிகளால் எப்படியும் மாற்றமடியாது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அது நல்ல விதமாக இருந்தாலும் சரி, அல்லது சவால் மிக்க ஒரு எதிர்வினை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மதிப்பு என்பது எங்களுக்குள் இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் எங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கருத்து அது உண்மை என்று நாங்கள் நம்புவதால் பல்வேறு இடர்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வருகிறது. பல்வேறு எதிர்மறை சிந்தனைகள் எங்களுக்கு தோன்றுவதற்கு காரணமாகவும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அல்லது மற்றவர்கள் எங்களை பற்றி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புகள் என்று நாம் நம்புவதுதான் காரணமாக அமைந்து விடுகிறது. அப்படியான சம்பவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் அனுபவித்திருக்கலாம். சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் உங்களை பற்றி சொன்ன ஒரு கருத்து, அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சக பணியாளர்களாக இருக்கலாம், சொன்ன ஒரு கருத்தை நம்பி பல வருடங்கள் நீங்களே உங்களை குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம். உங்களால் இது முடியாது என்று சொல்லியிருப்பார்கள். நீ இதற்கு பொருத்தமற்றவன் என்று சொல்லியிருப்பார்கள். நீ இதை அடையவே முடியாது என்று சொல்லியிருப்பார்கள். உன்னால் இதை செய்யவே முடியாது என்று ஒரு வகையிலான ஒரு எதிர்மறை சிந்தனையை அல்லது சித்தாந்தத்தை உங்கள் மனதுக்குள் புகுத்தியிருப்பார்கள். அதை உண்மை என்று நம்பியோ, என்னால் இது முடியாது, நான் இதற்கு தகுதி இல்லாதவன், அப்படி என்று சொல்லி நீங்கள் யோசித்து, அது பல விடயங்களாக இருக்கலாம். அது உங்கள் வேலையிலே முன்னேற்றம் அடைவதாக இருக்கலாம், அல்லது ஒரு சுய தொழிலை ஆரம்பிப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறந்த வாழ்க்கை துணையை தெரிவு செய்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு கல்வியினை தொடர்வதாக இருக்கலாம், மேல் படிப்பை படிப்பதாக இருக்கலாம், இப்படி பல விடயங்கள், அல்லது ஒரு பெரிய சேமிப்பை செய்வதாக, வீட்டை கொள்வனவு செய்வதாக, அல்லது ஒரு வர்த்தகத்தை ஆரம்பிப்பதாக, அல்லது வேறு ஒரு வேலைக்கு விண்ணப்பிப்பதாக, இப்படி பல விடயங்கள் இருந்தாலும் மற்றவர்கள் உனக்கு இதில் தகுதி இல்லை, இதற்கு நீ பொருத்தமற்றவன் என்று சொன்னதை நம்பி நீங்கள் அந்த விடயத்தை செய்யாமல் விட்டிருப்பீர்கள். இப்போது யோசித்து பார்த்தால், அட, நான் அதை செய்திருக்கலாம், எனக்கு எல்லா குவாலிட்டியும் இருந்திருக்கும், அதற்குரிய தகுதியோடு நான் இருந்தேன், ஆனாலும் இன்னும் செய்யவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதை இப்போது மீண்டும் ஒருமுறை நினைத்து பாருங்கள். எவ்வளவு தூரம் அது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை பின்னோக்கி கொண்டு வந்து சென்றிருக்கும். அதாவது மற்றவர்கள் எங்களை பற்றி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு அல்லது அவர்கள் எங்களை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்பது எங்களை எவ்வளவு தூரம் பின்தள்ளியிருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் மாற்றங்களை காண வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். மற்றவர்கள் எங்களை நடத்துகின்ற விதம் அல்லது மற்றவர்கள் எங்களை பற்றி என்ன நினைக்கிறார்களோ என்று நாங்கள் நம்புகின்ற ஒரு எண்ணம் எங்களுடைய மதிப்பை உண்மையில் தீர்மானிக்கிறதா இல்லையா, இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக நாங்கள் எங்களுக்குள் கேட்க வேண்டும். உண்மையில் எங்களுடைய மதிப்பு மற்றவர்களின் நடத்தியால் அளவிடப்பட முடியாதது. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மதிப்பு மற்றவர்களின் நடத்திகளால் அல்லது மற்றவர்கள் எங்களை பார்க்கின்ற பார்வைகளால் அல்லது மற்றவர்கள் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய கருத்து நிலைப்பாட்டால் மாற்றமடையாது. நாங்கள் யார் என்பது எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு விடயம். மற்றவர்கள் எங்களை மதிக்கவில்லை, மற்றவர்கள் எங்களை சரியான முறையிலே கௌரவம் செய்யவில்லை, அல்லது மற்றவர்கள் எங்களுடைய வேல்யூஸை புரிந்து கொள்ளவில்லை, மற்றவர்கள் எங்களுக்குரிய மரியாதை தரவில்லை என்பதால் நீங்கள் மதிப்பற்றவர்கள் ஆகிவிடுவதில்லை. அவர்களின் பார்வையில் உங்கள் உண்மையான மதிப்பிற்கான அளவுகோல் எப்போதும் உண்மையாக இருந்து விடுவதில்லை. அவர்களின் பார்வை மட்டும்தான் அது. அவர்களுடைய பார்வை என்பது உங்களுடைய மதிப்பல்ல. அது உங்களுடைய எண்ணத்தை அல்லது உங்களுடைய சித்தாந்தத்தை மாற்றிவிடாது. அது அவர்கள் உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பார்வை. அதற்காக நீங்கள் தாழ்வானவர் என்றோ தகுதியற்றவர் என்றோ ஆகிவிட முடியாது. ஆகவே மற்றவர்கள் எங்களை எப்படி பார்க்கிறார்கள், எங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு நாம் எங்களை மதிப்பிடக்கூடாது. அதே நேரம் ஏன் இப்படியான விடயங்கள் வருகிறது, அல்லது ஏன் மற்றவர்களின் மதிப்புகளுக்கு அல்லது மற்றவர்களின் பார்வைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அல்லது மற்றவர்கள் ஏதாவது நினைத்து விடுவார்களோ, அல்லது மற்றவர்கள் எங்களுக்கு எங்களை பற்றி ஒரு உயர்வான எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும், மற்றவர்கள் எங்களை மதிக்க வேண்டும் என்று நினைத்து நாங்கள் சில விடயங்களை தேடுகிறோம். எல்லோரிடமும் அங்கீகாரம் தேடுகின்ற ஒரு பண்பு அல்லது ஒரு பழக்கம் எங்களிடம் இருக்கிறது. எல்லோரும் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும், எல்லோரும் எங்களை கொண்டாட வேண்டும், அல்லது எல்லோரும் எங்களை அங்கீகரிக்க வேண்டும், எங்களுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது எங்களை பலவீனப்படுத்திவிடும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரியான மனிதர்கள் உருவாகுவதே இல்லை.
ஏதோ ஒரு வகையில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம் ஒரு சாராருக்கு சார்பாகவும் மற்ற சாராருக்கு எதிராகவும் தான் இருக்க போகிறது. அது குடும்பத்திலாக இருந்தாலும் சரி, சமூகத்திலாக இருந்தாலும் சரி, வேலைத்தளத்திலாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கொண்டு எல்லோருக்கும் நல்ல பிழையாக இருக்க முடியாது. எல்லோரிடமும் அங்கீகாரத்தை தேடுவது எங்களை பலவீனப்படுத்திவிடும். அவர் என்னை பாராட்ட வேண்டும், இவர் என்னை பாராட்ட வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ ஆரம்பித்தால் எல்லோருக்குமான மகிழ்ச்சிக்கான சாவியை நாம் மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு எல்லா கதவுகளையும் பூட்டிவிட்டு நாங்கள் இருக்க வேண்டியவர்கள் ஆகிவிடுவோம். ஆகவே எல்லோரிடமும் அங்கீகாரம் தேடுவது, எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைப்பது, எல்லோரும் எங்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டால் நாங்களாக வாழ முடியாது. எங்களுடைய சுயத்தை தொலைத்து விடுவோம், எங்களுடைய மகிழ்ச்சியை தொலைத்து விடுவோம். அந்த மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகளின் வாசல்களை எல்லாம் மூடி மற்றவர்கள் எல்லோரிடமும் கொடுத்துவிட்டு அவரை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு விடயம், இவரை திருப்திப்படுத்துவதற்காக மற்றொரு விடயம், இவர் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக இன்னொன்று, அவர் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக இன்னொன்று சொல்லி மற்றவர்களுக்காக நாம் வாழத் தொடங்கினால் எங்களுடைய வாழ்க்கை இல்லாமலே போய்விடும். அடுத்தது நிராகரிப்பு, ரிஜெக்ஷன். பல இடங்களில் நாங்கள் நிராகரிக்கிறோம். அது வாழ்க்கையில் ஆகட்டும், வேலைத்தளங்களில் ஆகட்டும், வர்த்தகங்களில் ஆகட்டும், பல இடங்களிலும் எங்களுக்கு இந்த நிராகரிப்பு என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. உண்மையில் நிராகரிக்கப்படுகிறோம் அல்லது ரிஜெக்ட் பண்ணப்படுகிறோம் என்றால் அது உண்மையில் எங்களுக்கு திறமை இல்லை என்பதற்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அல்ல, ஒரு தீர்ப்பு அல்ல. எங்களுக்கு திறமை இல்லை, அதனால் தான் நாம் நிராகரிக்கப்படுகிறோம் என்பதாக நாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு வேலைக்கு நாங்கள் விண்ணப்பிக்கிறோம், அந்த வேலை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கான தகுதி எங்களிடம் இல்லை என்று நாங்கள் எண்ணிவிடக்கூடாது. அது காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், வர்த்தக முயற்சியாக இருக்கலாம், பல இடங்களிலும் இந்த நிராகரிப்பு என்பதை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக நமக்கு திறமை இல்லை என்று நாம் அதை அர்த்தப்படுத்தி கொண்டு முடங்கிவிடக்கூடாது. எங்களால் எதுவுமே முடியாது என்று சொல்லி ஒரு ரிஜெக்ஷனை வைத்துக்கொண்டு நாம் தீர்மானித்து விடக்கூடாது. சில நேரங்களில் அந்த இடத்திற்கு அந்த நேரத்திற்கு நாம் பொருத்தமானவராக இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் அந்த இடம் எங்களுக்கு பொருத்தமானதாக இல்லாமல் இருக்கலாம். அதற்காக அந்த நிராகரிப்பு என்பதே தோல்வி, அந்த நிராகரிப்பு என்பதே எங்களின் திறமையின்மை, திறமையின்மைக்கான அடையாளம் என்று சொல்லி நாம் எங்களை மட்டுப்படுத்திவிடக்கூடாது. ஆகவே இந்த நிராகரிப்பை நாம் சரியாக கையாள தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. மற்றவர்களின் வார்த்தைகளை நமது அடையாளமாக நாம் மாற்றக்கூடாது. உன்னால் முடியாது, உனக்கு இது சரி வராது என்று ஒருவர் கூறுவது அவருடைய கருத்தை நாம் எங்களுடைய அடையாளம், எங்களுடைய ஐடென்டிட்டியாக ஏற்றுக்கொள்வதாக மாறிப்போய்விடும். ஆகவே ஒருவர் சொல்கிறார் உன்னால் முடியாது, உனக்கு இது சரிவதாரு என்றால் அது அவருடைய பிரச்சனை, எந்த பிரச்சனை அது இல்லை. என்னால் முடியும் என்று நான் நம்பினால் நான் அதை செய்ய வேண்டும், அதை தொடங்க வேண்டும், அதை முடிக்க வேண்டும், அல்லது அதை நோக்கி நான் நகர வேண்டும். மற்றவர்கள் எதுவாவதும் சொல்லிவிட்டு போகட்டும் என்கின்ற அந்த மனநிலை எங்களுக்கு வர வேண்டும். மற்றவர்களின் வார்த்தைகளை எங்களுடைய அடையாளம், எங்களுடைய ஐடென்டிட்டியாக நாங்கள் கொண்டிருக்கக்கூடாது. இது மிக முக்கியமானது. சுய மதிப்பு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பது அகங்காரம் அல்ல. அதை யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எங்களை நாங்கள் மதிக்காமல் மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள். எங்களை நாங்கள் மதிப்பதே நாங்கள் அகங்காரம் என்று சொல்லி நாங்கள் தூக்கி போட்டுவிடக்கூடாது. எம்மை நாம் மதிப்பது என்பது மற்றவர்களை தாழ்வாக பார்ப்பதல்ல, எங்களை உயர்வாக வைத்திருப்பது அவ்வளவுதான். மற்றவர்களையும் உயர்வாக வைத்திருக்கலாம், ஆனால் எங்களை உயர்வாக வைத்திருப்பதால் மற்றவர்கள் தாழ்வாகி போய்விடுவார்கள் அல்லது மற்றவர்களை தாழ்வாக மதிக்க வேண்டிய நிலை வந்து விடுவோ என்று சொல்லி நாங்கள் யோசிக்கக்கூடாது. எங்களை மதிப்பது மற்றவர்களை தாழ்வாக பார்ப்பதல்ல. எனக்கு மரியாதை வேண்டும், எனக்கும் சுய எல்லைகள் இருக்கிறது, சுயமரியாதை இருக்கிறது, எனக்கும் ஒரு சுயம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்வது, அந்த சுயமரியாதையை உணர்ந்து கொள்வது மிக மிக முக்கியம். ஆகவே செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பது அகங்காரம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கான பவுண்டரிஸ், எல்லைகள் மிக மிக முக்கியம். ஒருவர் தொடர்ந்து அவமதிக்கப்படுகிறார், அது குடும்பத்திலாக இருக்கலாம். நிறைய இடங்களில் குடும்பத்தில் இந்த அவமதிப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிறது, குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில் இருக்கிறது, சகோதரன் சகோதரிக்கு இடையில் இருக்கிறது. ஒருவர் அதிகளவு வருமானம் பெறக்கூடியவராக இருப்பார் அல்லது அதிகளவு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு பெற்றவராக இருப்பார். அவர் சார்ந்து குடும்பத்தின் வாழ்க்கை துணை கூட சில வேளைகளில் ஒரு அவமதிப்பை கொண்டு வரலாமோ, நான் இவ்வளவு உழைத்துக் கொண்டு வருகிறேன், நீ இவ்வளவு செய்யவில்லையே, அல்லது என்னுடைய சகோதரன் இவ்வளவு வருமானம் ஈட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி தொடர்ச்சியான அவமதிப்பு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது சில வேளைகளில் நண்பர்கள் மத்தியிலும் கூட ஏற்படலாம். அப்படியாக ஒருவர் தொடர்ந்து அவமதிக்கப்படுகிறார் அல்லது அவமானப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் தொடர்ந்து ஏற்படுத்தப்படுகிறார் என்றால் அந்த இடத்திலே நாம் விலகிச் செல்வது, அந்த எல்லையினை நாம் நிர்ணயிப்பது மிக முக்கியம். ஒருவர் தொடர்ந்து அவமதிக்கப்படுகிறார் அல்லது ஒருவர் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறார், அவர்கள் எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய உணர்வுகளையும் மதிக்கவில்லை என்றால் அதை தொடர்ந்து நாம் அனுமதிக்க வேண்டிய தேவையில்லை. அங்கிருந்து விலகிச் செல்வது மிக முக்கியமானது. அது சுய மரியாதையின் அடுத்த
அடுத்த கட்டமாகவும் இருக்கும். ஆகவே ஒரு இடத்தில் நீங்கள் மதிக்கப்படவில்லை, தொடர்ந்து அவமதிக்கப்படுகிறீர்கள் என்றால் தொடர்ந்து அந்த இடத்தில் ஹேங்கரோன் பண்ணுவதில் வேலை இல்லை. அது நண்பர்கள் வட்டமாக இருக்கலாம், உறவினர்கள் வட்டமாக இருக்கலாம், பணியிடமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பங்காளர்கள் மத்தியிலாக இருக்கலாம். எங்காவது தொடர்ச்சியான அவமானங்கள் உங்களுக்கு வருகிறது, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய உணர்வை, உங்களுடைய பிரசன்ஸை அவர்கள் மதிக்கவில்லை, தொடர்ந்து உங்களை அவமானப்படுத்துகிறார்கள், இன்சல்ட் பண்ணுகிறார்கள், அல்லது உங்களை யூஸ் பண்ணுகிறார்கள், அதனால் உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் ஏற்படவில்லை, வெறும் அவமானங்களும் தொடர்ச்சியான அழுத்தங்களும் தான் ஏற்படுகிறது என்றால் தொடர்ந்து நீங்கள் அங்கு தங்கியிருப்பது அல்லது அந்த இடத்தில் ஒட்டி கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை, விலகிவிடுங்கள். அடுத்தது இந்த கம்பாரிசன், ஒப்பீடு எங்களுடைய மதிப்பை திரடுகின்ற மிகப்பெரிய காரணம். எங்களுடைய வேல்யூ என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் இந்த கம்பாரிசன். மற்றவர்களோடு எங்களை நாம் ஒப்பிடுகிறோமோ, அவருக்கு பெரிய வீடு இருக்கிறது, அவரிடம் நல்ல வாகனம் இருக்கிறது, அவருக்கு நல்ல வேலை இருக்கிறது, அவருக்கு நிரந்தர வருமானம் இருக்கிறது, இப்படியாக மற்றவர்களை பார்த்து எங்களை மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், எனக்கு அதெல்லாம் இல்லையே என்று சொல்லி, அல்லது சமூக வலைத்தளங்கள் எடுத்துக்கொண்டால் ஓ அவருக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறது, இவ்வளவு வியூஸ் வருகிறது, எனக்கு அப்படி இல்லையே என்று சொல்லி யோசிக்கிறது. இப்படி மற்றவர்களோடு எப்போதும் ஒப்பிட்டுக் கொண்டு இருந்தால் எங்களிடம் அதன் மதிப்பு தெரியாமல் போய்விடும். மற்றவர்களுடைய வெற்றி என்பது எங்களுடைய தோல்வி அல்ல. நாம் முயற்சிக்க வேண்டும். எமக்கான வெற்றி, எமக்கான பாதை, எமக்கான இலக்கு வேறாக இருக்கலாம். எல்லாவற்றையும் எல்லோரோடும் ஒப்பிட முடியாது. ஆகவே எங்களுடைய மதிப்பை நாம் தெரிந்து கொள்வதற்கு மற்றவர்களோடு எங்களை ஒப்பிடாமல் எங்களோடு நாங்கள் ஒப்பிட வேண்டும். கடந்த வருடத்தில் நாம் எப்படி இருந்தோம், அதற்கு முதலில் எப்படி இருந்தோம், இன்னும் 5 வருடங்களுக்கு முதல் எப்படி இருந்தோம், இப்போது இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம் என்று அந்த கம்பாரிசன் எங்களுக்குள் இருக்கமாக இருந்தால் எங்கள் மதிப்பை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த கம்பாரிசனை நாம் மற்றவர்களோடு வைத்துக் கொண்டால் அது எங்களுடைய வேல்யூஸை திருடிவிடும். அதேவேளை பல சந்தர்ப்பங்களில் நாம் தோல்வியடைகிறோம். எடுத்த முயற்சிகள் வெற்றியளிப்பதில்லை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் வென்றுவிட முடியாது. அது ஒரு வர்த்தக முயற்சியின் தோல்வியாக இருக்கலாம், அல்லது ஒரு நேர்காணலுக்கு செல்கின்ற போது, ஒரு பணியிடத்திற்கு அனுமதி பெறு பணியிடத்தில் வாய்ப்பை தேடி செல்கின்ற போது அது சரியாக அமையாமல் போகலாம், அல்லது ஒரு உறவு நிலை முறிவடைந்து போய்விடலாம், முடிவடைந்து போய்விடலாம், நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம். அது எல்லாமே தோல்வி அல்ல, வாழ்க்கையின் முடிவு அல்ல. உங்கள் வாழ்வு தீர்ப்பு, அது அது அது உங்கள் வாழ்க்கையின் தீர்ப்பாக இருக்காது, அது ஒரு ஜட்மெண்டாக இருக்காது. நான் தோற்றுவிட்டேன், எனக்கு தோல்வி என்பது தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, எதுவும் எனக்கு சரியாக இல்லையே, நேரம் சரியாக இல்லை என்று சொல்லி ஒரு நெகட்டிவ் வைபை அல்லது ஒரு எதிர் சிந்தனைகளை உங்கள் மனதுக்குள் இருத்தி கொள்ளாமல் சற்று அதில் இருந்து வெளியேறி பார்க்க முடிந்தால் அது மிக முக்கியம். ஆகவே தோல்வி உங்கள் மதிப்பை குறைப்பதற்கு அனுமதிக்காதீர்கள். சில வேளைகளில் உங்கள் மதிப்பை நீங்களே உணர்ந்தால் சில பேரை இழக்க நேரிடலாம். இது மிக முக்கியம். எல்லாவற்றிற்கும் சரி என்று சொல்லாமல் உங்களால் முடியாதவற்றிற்கு இல்லை என்று சொல்ல பழகுவது மிக முக்கியம். உங்களுடைய மதிப்பை நீங்கள் உணர வேண்டுமாக இருந்தால், உங்களுடைய வேல்யூ என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், எல்லோரையும் திருப்திப்படுத்தி எல்லோருக்கும் ஆமாம் சாமி போடுவதால் அர்த்தமில்லை. எல்லாவற்றிற்கும் சரி சொல்ல வேண்டியதில்லை. எல்லோருடைய கருத்துக்களையும் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. உங்களுடைய கருத்து நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். உங்களால் முடியாது என்று சொல்லுகின்ற போது இல்லை, நோ என்று சொல்வதற்கான உரிமையை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு விடயம் பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை என்று சொல்வதற்கும், அல்லது பிடிக்காத இடத்திலிருந்து விலகிச் செல்வதற்கும், பிடிக்காத ஒன்றை செய்ய முடியாது என்று சொல்வதற்குமான உரிமை உங்களிடம் இருக்கிறது. அது உங்கள் மதிப்பை நீங்கள் உணர்வதற்கு மிக அடிப்படை. ஆகவே ஹவு டு சே நோ என்பது மிக முக்கியம். சில வேளைகளில் அப்படி நோ சொல்வது சிலருக்கு பிடிக்காமலோ, இவர் எனக்கு என்ன நோ சொல்கிறார், நான் கேட்டு இதை செய்யலாம போதா, இவருக்கு நான் கேட்டும் இவரை சொல்லலையா, அல்லது நான் சொன்ன கருத்தை இவரை ஏற்றுக்கொள்ளலையா, அப்படி என்று சொல்லி சில பேர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லலாம். ஆனால் அது மிக ஆரோக்கியமானதாக இருக்கும். அப்படியாக விலகுவது, அப்படியாக ஒருவரை இழப்பது, உங்களை ஏற்றுக்கொள்ளாது, உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒருவரை நீங்கள் இழந்து விடுவது என்பது வாழ்க்கையின் நல்ல ஆரோக்கியமான மாற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். அதுதான் எங்களுடைய வேல்யூஸை நாங்கள் புரிந்து கொள்வதற்கான அடிப்படை. மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு முன்பாக நாம் நம்மை மதிக்கிறோமா, எமது நேரத்தை மதிக்கிறோமா, உடல் நலத்தை கவனிக்கிறோமா, எமது கனவுகளுக்கு நேரம் ஒதுக்குகிறோமா, தவறு செய்தால் நம்மை தாழ்த்தாமல் மீண்டும் அந்த தவறிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் முன்னேறுவதற்கு முயற்சிக்கிறோமா, இலக்குகளை எதற்காகவும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காமல் அதை நோக்கி தொடர்ந்து போராடி முன்னேறுவதற்கு முயற்சிக்கிறோமா என்பதில் தான் எங்களுடைய மதிப்பு இருக்கிறது. ஆகவே எங்களுடைய மதிப்பு மற்றவர்களால் நிர்ணயிக்கப்படுவதில்லை. அதற்கான அனுமதியை நாம் ஒருபோதும் வழங்கக்கூடாது. யாராவது உங்களை நிராகரித்தால் உங்கள் மதிப்பு குறைந்து விடாது. யாராவது உங்களை பாராட்டினால் உங்கள் மதிப்பு உயர்ந்து விடாது. ஏனென்றால் உங்கள் மதிப்பு உங்களோடானது, உங்களுக்கானது. அதை நீங்கள் எப்போதும் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். அதன் பாதுகாவலன் நீங்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் அந்த மதிப்பை தொலைத்து விடாமல் இருப்பீர்கள். எங்கள் மதிப்பை இழந்து விடாமல் இருப்பது எப்படி? ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: 8:48 நிமிடம். பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை அழைப்பதற்கு 416-528-1407 416-528-1407. குணா, நாங்கள் இந்த தொழில் முனைவோர் அதிகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறோம். அது குறித்தும் அவர்களுக்கான காப்புறுதி திட்டங்கள் குறித்தும் அதிகம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நிறுவனத்தின் சார்பில் அந்த நிறுவன உரிமையாளர் காப்புறுதியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? அப்படியாக அவர் பெற்றுக்கொண்டால் அதில் என்ன மாதிரியான அனுகூலங்கள் கிடைக்கும்?
1: நிச்சயமாக, ஒரு கோஆபரேஷன் ஓன் பண்ணுறவர், அதாவது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், அதாவது டாக்டர்ஸ் டென்டிஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் இல்லாட்டி சர்வீஸ் கோஆபரேஷன் வச்சிருப்பவர்களாக இருக்கலாம். அவர்கள் வந்து அந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கும் பொழுது அதை வந்து ஒரு கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியாக வாங்குவதில் பல நன்மைகள் இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் வந்து, உதாரணத்துக்கு பார்ப்போம், ஒரு 100,000 ப்ரீமியம் உள்ள பாலிசி என்று வைத்தால், அந்த $100,000 ப்ரீமியத்தை பர்சனல் இன்சூரன்ஸாக வாங்கும் பொழுது அவர்கள் வந்து 166,000 மேலே கோஆபரேஷனிலிருந்து எடுக்க வேண்டும். ஏனென்றால் டிவிடெண்டாக இல்லாட்டி சேலரியாக எடுத்துத்தான் அதை பே பண்ண வேண்டும். அதேவேளை அதே பாலிசியை வந்து 100,000 டிரெக்டாக ஆஃப்டர் ப்ராஃபிட் கோஆபரேஷன்லேருந்து பே பண்ணும் பொழுது கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸாக வாங்க முடியும். அப்படி வாங்கும் பொழுது அந்த 66,000 இயர் சேவிங் வருகின்றது. எனவே ஸ்டில் அப்போ பெனிஃபிட் என்று வரும்பொழுது கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கோஆபரேஷன் தான் பெனிஃபிஷரியாக இருக்கும். இருப்பினும் அந்த ப்ரொசீட் வரும்பொழுது கேபிட்டல் டிவிடன் அக்கௌண்ட் என்ற அக்கௌண்ட்டின் மூலம் அவங்களுடைய பெனிஃபிஷரியாக இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து முழு பணத்தையுமே டேக்ஸ் ஃப்ரீயாக பெற முடியும். எனவே இந்த கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் கன்செப்ட் என்பது வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டராக இப்பொழுது ப்ரீமியம் சேவிங்குக்கு மேலாக அவர்கள் ஒரு கோஆபரேஷனுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு காப்புறுதியாக அமைகின்றது.
0: நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்து உங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் இவ்வாறான காப்புறுதி திட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அதில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை அறிந்து கொள்வதற்கும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 கேட்டீர்கள் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். 416-528-1407

0: எஸ்எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். 8:55 நிமிடம்.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டிரெக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்க சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
6: இசையெல்லாம் கேட்கும் இசை
0: வழக்கம். இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தர கலிங்கத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நீர்களே.

வணக்கம் நேர்களை, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்டஃபமின் நூடாக இணைந்திருக்கின்றோம். ஒரு மழை நாளை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். இந்த வேளையில் தான் ஈஸ்டஃபம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.7 அலைவரிசை நூடாக ஈஸ்டஃபம் என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். ஆகஸ்ட் மாதத்தின் நிறைவு நாள் தொடங்கி இருக்கின்றது. காலை 9 மணி 1 நிமிடம் 12 மணி வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்தினர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆகஸ்ட் மாதத்தை நிறைவு செய்ய இன்றைய தினம் 31 திங்கட்கிழமை ஆரம்பித்திருக்கின்றது. அதே நேரம் இந்த மீட்டியோலஜிக்கல் சம்மர் என்று சொல்லப்படக்கூடிய காலநிலை வல்லுநர்கள் அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய அந்த கோடை காலத்தின் நிறைவு நாளாகவும் கூட இன்றைய நாள் அமைகின்றது. ஆகஸ்ட் 31 இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்டஃபம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த மழை நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள் நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாளும் அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளையை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

நேற்று நாளை முதல் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. மழை நாள் காலை பொழுதில் நேரம் காலை 9:05. இந்த இனிய வேளையில் ஒரு முக்கியமான சிந்தனையும் நாங்கள் பார்க்கலாம். ஒரு குட்டி கதை மாதிரி தான் இந்த சிந்தனையும் பகிரப்படுகின்றது. கூண்டிலிருந்து விடுதலை கிடைத்தது ஒரு பறவைக்கு. விட்டு செல்ல மனமில்லாமல் கூண்டையும் தன்னுடன் எடுத்துக்கொண்டே பறந்தது. சிறை என்று தெரிந்தும் நேசித்திருக்கின்றது, சுமையென்று அறிந்தும் தொடர்ந்து சுமந்தே செல்லுகின்றது. அழகான ஒரு கதையே, ஆனால் முக்கியமான சிந்தனையை எங்களுக்கு இந்த ஒரு சம்பவம் எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. கண்டிப்பாக ஒரு சில விடயங்கள், சுமையென்று தெரிந்தும் நாங்கள் சுமந்தே செல்லுகின்றோம். சில விடயங்களை நாங்கள் விட்டு தள்ளுதல் அவசியம் என்பது தொடர்பாக இந்த சிந்தனையின் மூலமாக முக்கியமான ஒரு கருத்து பகிர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஒரு சில உணர்வு பிடிப்புகளோடு தான் வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கும். நிறைய சென்டிமெண்ட்ஸ் வந்து எங்களது வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆனாலும் கூட ஒரு சில சமயங்களில் ஒரு சிலவற்றை விட்டு தள்ளுவதற்கு அல்லது அவற்றை நாங்கள் விலக்கி விடுவதற்கு தயாராக இருத்தலும் கூட மிக மிக அவசியமாகின்றது. அதிக சுமை வாழ்க்கையில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்திவிடும். தொடர்ந்து சுமந்து செல்லப்படுகின்ற அந்த கூண்டு அந்த பறவையை பறக்க முடியாததாகவும் கூட மாற்றிவிடும். இதுவரை சிறைப்பட்டு கிடந்ததையும் மறந்து அந்த கூண்டையும் சுமந்து கொண்டு அந்த பறவையை பறப்பது மாதிரி தான் எங்களது வாழ்க்கையிலும் அதிக தூரம் பறக்க முடியாமலும் அல்லது அதிக ஆற்றலை கொண்டு நாங்கள் பறந்து செல்ல முடியாமலும் அந்த பெரும் சுவை எங்களை கீழே இழுத்து விடுகின்றது. அதே மாதிரி தான் உதறி தள்ள வேண்டிய விடயங்கள் பலவற்றை உதறி தள்ளுங்கள். எப்போதுமே ஒரு சில கடந்த கால நினைவுகளோடு நாங்கள் பயணிப்பதற்கும் அதிகம் முற்படுகின்றோம். அவையும் கூட அதிக பாரமாக எங்களுக்கு தொடர்ச்சியாகவே இருக்கலாம். எனவே அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நாங்கள் புதிதாக பிறந்தவர்கள் மாதிரி தான் எப்போதும் எங்களது வாழ்க்கையை தொடங்கிக் கொள்ளுதல் அவசியம் ஆகின்றது. ஒவ்வொரு காலை பொழுதிலும் நாங்கள் நினைக்க வேண்டிய முக்கியமான விடயம் இருக்கின்றதாம். ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் புதிதாக பிறந்திருக்கின்றோம். பழைய கவலைகள், பழங்கால அதிக சுமை தரக்கூடிய நினைவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டறிந்து புத்தம் ஒரு நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆரம்பித்திருக்கின்றோம் என்பது தொடர்பான ஒரு புத்துணர்வுடன் கூடிய மனநிலையை மனதுக்குள் கொண்டு வருதல் என்பது மிக மிக அவசியமாகின்றது. அதுதான் அந்த நாளுக்கான அந்த கடமைகளை நாங்கள் மிக உற்சாகத்தோடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கூட எங்களுக்கு வழங்கும். அதுதான் மேலதிகமாகவும் நாங்கள் முன்னேற்றத்தை பெறக்கூடிய சாத்தியத்தையும் உருவாக்கும். தொடர்ச்சியான அந்த நினைவுகள், கவலைகள், பழங்காலம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அல்லது இப்போது எங்களது மனதில் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அதிக கவலைகள் எல்லாமே எங்களை நாங்கள் தொடர் முயற்சிகளை செய்ய முடியாமல் பின்னழுத்து விடுகின்றன. எனவே அவற்றையெல்லாம் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு அல்லது நாங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடிய சில விடயங்களாக இருக்கலாம், அது உறவுகளாக இருக்கலாம், வெவ்வேறு மனிதர்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நாங்கள் கண்டிப்பாக தேவைப்படுகின்ற சமயத்தில் தேவைப்படுகின்றது என்று சொன்னால் விட்டு தள்ளுதல் என்பதும் கூட மிக அவசியமாகின்றது என்பது தொடர்பான ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் தான் இந்த சிந்தனை என்பதைத்தான் இன்றைய காலை பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். மழை நாளோடு நாங்கள் இந்த காலை பொழுதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். காலையிலிருந்தே மழை தூறல் தொடர்ச்சியாகவே இருக்கின்றது. இன்றைக்கு இதே நிலைமைகள் தான் கொஞ்சம் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. வெப்பநிலை உயர்வு சிறப்பாகவே இருக்கின்றது. காலை பொழுதிலே 19-20 டிகிரி செல்சியஸை உணர்கின்றோம். லேசான மழையும் காலையிலிருந்து இருக்கின்றது. இடையில் கொஞ்சம் கொஞ்சம் ஓய்ந்தாலும் கூட மழை தூறல் தொடர்வதற்கான வாய்ப்புகளை தான் நாங்கள் இன்று தொடர்ந்து சந்திக்கின்றோம். சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாது என்பதைத்தான் தகவல்கள் சொல்கின்றன. 7:56 முகிலுக்கு பின்னால் இருக்கின்ற சூரியன் மறைந்து விடுவாராம். 8 முன்னரான சூரிய அஸ்தமனம் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த மீடியோலஜிக்கல் சமர் நிறைவு பெறுகின்ற இந்த காலத்தில் இருந்து 8 முன்னரே சூரியன் மறைந்து விடும். பிற்பகல் வேளையிலும் இன்னும் ஒரு 5 mm அளவிலான மழையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். மாலை பொழுதில் 1 mm, இரவு வேளை லேசான மழை, மெல்லிய தூறலாக 1 mm குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் சந்திக்கின்றோம் என்பதைத்தான் இப்போதைய இன்றைய தகவல்கள் சொல்லுகின்றன. இடையில் 12-1 அளவில் மழை கொஞ்சம் ஓய்ந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகும் கூட மீண்டும் லேசான தூறல்கள் தொடர்ந்துதான் இருக்கும். தண்டர்ஸ்டோமுக்கான வாய்ப்புகளையும் பிற்பகல் வேளை இன்று கொண்டிருக்கின்றது. வெப்பநிலை உயர்வு 22-28 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். கூடிய உடனடியாக இரவில் 19-20 டிகிரி செல்சியஸ் உடனடியாக நீடிக்கும். இந்த வாரத்தின் ஆரம்பம் ஏற்கனவே சொல்லப்படுது மாதிரி தான் அதிக வெப்பத்தோடு தான் இருக்கும். எனவே இரவு பொழுதிலும் கூட அதிக அளவில் வெப்பநிலை குறையப் போவதில்லை. நாளைக்கு வந்து ஃபோக் பேச்சஸ் காலை வேளையில் இருக்கலாம். மதிய பொழுதில் சூரிய வெளிச்சம் தென்படும். தண்டர்ஸ்டோம் வந்து மெல்லிய மழையாக வந்து போகலாம். 26 வரை வெப்பநிலை உயர்கின்றது. ஆனால் 36 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். வெப்பமாக நாங்கள் உணர்வதற்கான வாய்ப்புகளை நாளைய தினம் பகல் பொழுது தரப்போகின்றது. நாளைக்கு இரவு பொழுதில் தண்டர்ஸ்டோம் 3 mm வரைக்கும் இருக்கலாம். வருகின்ற புதன்கிழமையும் நாங்கள் மழையோடு தொடங்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். மெல்லிய மழைதான் இருக்குமாம். ஆனால் வெப்பநிலை அதிக அளவில் உயர்ந்திருக்கும். பிற்பகல் வேளையில் சூரிய வெளிச்சம் இருக்கும். ஆனால் தொடர்ந்து தண்டர்ஸ்டோம் வரக்கூடிய வாய்ப்புகளை புதன்கிழமை கொண்டிருக்கின்றது. அதிக வெப்பத்துடன் கூடிய
இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியங்கள் தொடர்கின்றன. 27 வரை புதன்கிழமை வெப்பநிலை உயர்ந்து 37 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். வியாழக்கிழமை 25-31 உணரப்படும். சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில், 24 வெப்பநிலையாகவும் 29 உணர்நிலையாகவும் இருக்கும். எனவே செப்டம்பர் மாதத்தின் ஆரம்பம், இந்த வாரத்தின் ஆரம்பம் அதிக வெப்பத்தோடு இருக்கக்கூடிய சாத்தியங்களை தான் நாங்கள் இப்போது சந்திக்கின்றோம் என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். லாங் வீக்கெண்டும் வர இருக்கின்றது. அதுக்கு பிறகு மீண்டும் வழக்கமான அந்த வாழ்வியலுக்குள்ளே நாங்கள் திரும்ப வேண்டியதாக இருக்கும். பாடசாலைகள் எல்லாம் தொடங்கி அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பிஸியாக நாங்கள் மாறப்போகின்றோம். இந்த நிலையில் தொடர்ந்து வரக்கூடிய இந்த வார இறுதி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சனிக்கிழமை வந்து இப்போது கொஞ்சம் சனியாகத்தான் இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். வெப்பநிலை 22 இருக்குமாம், 25 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை பிரதானமாக வெயில், 23 வெப்பநிலையும் 26 உணர்நிலையும் இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. அந்த லாங் வீக்கெண்ட் தொடர்பாக திங்கட்கிழமை தான் கொஞ்சம் கிளவுடியாக இருக்கலாம் என்பதை கூறுகின்றார்கள். 9:11 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமை காலை பொழுதில்

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம் FM 102.7 East FM.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்ட்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184
4: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்கார்ப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்ப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 B கெனடி ரோட், கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்ப்ரோவில். சாமி அண்ட் சன்ஸ், 416-298-1598.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
3: 416-900

மலை பாடல்களோடு மழை நாள் காலை இப்பொழுதில் இஸ்டஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். காலை நேர இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் பார்க்கலாம். மழையும் இருக்கின்றது, வழியில் இருளிப்பான சாலைகள். போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தோம் என்று சொன்னால், 401 வெஸ்ட் பவுண்ட் வந்து மெக்கவன் ரோடுக்கு சற்று முன்னர் தாமதங்கள் தொடங்குகின்றன. குறைந்த தாமதங்கள் தான் கெனடி வீதி பகுதியில் கலெக்டர்ஸில் வாகன நெரிசல்கள் சற்று தூரம் உயர்ந்து காணப்படுகின்றது. அதற்கு பிறகு குறைவான தாமதங்களை டிவிபி வரைக்கும் இப்போது நீங்கள் சந்திக்கக்கூடியதாக நிலைமைகள் இருக்கின்றன. டிவிபி தாண்டி பயணிக்கின்ற போது வாகன நெரிசல்கள் அதிகரிக்கின்றது. எக்ஸ்பிரஸை பொறுத்தளவில் டான்மில்ஸ் ரோட் தாண்டி இடங்கள் வரைக்கும், கலெக்டர்ஸை பார்த்தால் பேவியூ வரைக்குமே அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. அதன் பின்பு கலெக்டர்ஸில் குறைந்த தாமதங்கள் பாதஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படும்.

விடுகின்றன. அதன் பின்பு சற்று தணிந்தாலும் மீண்டும் கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து வாகன நெரிசல்கள் ஆரம்பிக்கின்றன. இடையிடையில் அதிகரித்து அதுக்கு பிறகு தனிதென்று சொல்லி மார்டின் ரோட் வரைக்குமே நீங்கள் தாமதங்களை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. எக்ஸ்பிரஸிலும் கலெக்டர்ஸிலும் 401 ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து தான் தாமதங்கள் தொடங்குகின்றன. மார்டின்கோ ரோடுக்கும் கிப்ளிங்குக்கும் இடைப்பட்ட பகுதியில் அதிக தாமதங்களும் அதுக்கு பிறகு இஸ்லிங்டன் அவென்யூவில் இருந்து ஹைவே 400 வரைக்கும் அதிக தாமதங்களும் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. குறைந்த தாமதங்கள் கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய பகுதிகள் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றன. பேவியூவிலிருந்து டிவிபி வரைக்கும் கூட குறைந்த அளவில் வாகன நெரிசல்களை நீங்கள் இப்போது சந்திக்க நேரிடும். டிவிபியை பொறுத்தளவில் சவுத் பவுண்டில் 401 ஆரம்பிக்கின்ற தாமதங்கள் லோரன்ஸ் அவென்யூ தாண்டிய பகுதியில் உயர்ந்து காணப்படுகின்றது. டான்மில்ஸ் ரோட் வரைக்குமே அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது. அதுக்கு பிறகு குறைவான தாமதங்களை தொடர்ந்து கார்னர் வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. டிவிபி நோர்த் பவுண்ட் எக்லிங்டன் பகுதியிலிருந்து லோரன்ஸ் வரைக்கும் வாகன நெரிசல்கள் உயர்வாகவே தென்படுகின்றன. அதன் பின்பு குறைந்த தாமதங்களை யோக்மில்ஸ் ரோட் வரைக்கும் சந்திக்க நேரிடும். 404 பார்த்தால் சவுத் பவுண்டில் 401 மணிக்கும் ஃபின்ச் பகுதியில் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. ஷெப்பர்டு அன்மீத பகுதியில் வாகன நெரிசல்கள் உயர்கின்றது. 401 வரைக்குமே அதிக தாமதங்கள் நிலவுகின்ற நிலைமை இப்போது தென்படுகின்றது. நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான தினமாக வகைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 31 தேதியை பொறுத்தளவில் வேர்ல்டு ஸ்டாப் சைன் டேயாக கடைபிடிக்கப்படுகின்றது. உலக நிறுத்தக்குறிக்கான தினம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். வேகமாக நாங்கள் பயணிக்கின்றோம், பாதுகாப்பாக ஒரு சில எல்லைகளை நாங்கள் கடந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரு சில இடங்களை நாங்கள் நிறுத்தங்களை செய்தாக வேண்டும். எனவே நிறுத்த வேண்டிய நேரத்தில் நிறுத்த வேண்டிய இடங்களில் நின்று கொள்ளுங்கள் பாதுகாப்பாக என்பதை இந்த ஒரு நாள் சொல்லுகின்றது. ஸ்டாப் வென் யூ ஹாவ் டு ஸ்டாப் என்ற ஒரு ஸ்லோகனை இன்றைக்கு வந்து முன்னிறுத்துகின்றார்கள். இது நாங்கள் பயணிக்க வேண்டிய பாதையில் இருக்கலாம் அல்லது எங்களது வாழ்க்கையில் இருக்கலாம். முக்கியமாக நாங்கள் பல விடயங்களில் இந்த ஸ்டாப் சைனை வந்து கடைபிடித்தல் அவசியம், அதனை மதித்தல் அவசியம் என்பது தொடர்பாகத்தான் இந்த நாளின் முக்கியத்துவம் தொடர்பாக பேசப்படுகின்றது. ஒரு சிலர் வந்து தங்களது வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு முட்டுக்கட்டையை போட்டாக வேண்டியதாகவும் இருக்கும். தொடர்ந்து பயணிக்கின்ற போது நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதிக உழைப்பை அவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வாழ்க்கையில் எதுவுமே அனுபவிக்க முடியாமலும் கூட பயணித்துக் கொண்டு இருப்பார்கள். எனவே இந்த மாதிரியான நேரங்களில் ஒரு சில இடங்களில் நாங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் சைனுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆக வேண்டிய ஒரு நிலைமையை வலியுறுத்துகின்றது இன்றைய தினம் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே வேர்ல்டு ஸ்டாப் டேயாகவும் கூட இந்த நாளை கடைபிடிக்கின்றார்களாம். ஆரோக்கியமான ஒரு சில எல்லைகளை நாங்கள் எங்களது வாழ்க்கையில் கொண்டிருத்தல் அவசியம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில அளவுக்கு மேல் நாங்கள் தொடர்ச்சியாகவே ஒரு சில விடயங்களை செய்கின்ற போதோ அல்லது ஏதாவது ஒரு பழக்கத்தை தொடர்கின்ற போதோ அது எங்களுக்கு ஆபத்தானதாக அமையும். எனவே எங்களது ஆரோக்கியத்தை, எங்களது மன மகிழ்ச்சியை கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களுக்கான அந்த நிறுத்தத்தை கொண்டு வருதல் அவசியம் என்பதைத்தான் இந்த நாள் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றது. எனவே ஆரோக்கியமான எல்லைகள் எல்லாவற்றுக்கும் இருக்கின்றன. அது சாலையில் பயணிக்கின்ற போதாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கையில் பயணிக்கின்ற போதாக இருக்கலாம். எனவே இந்த நிலையில் தான் இந்த நேச்சுரல் லிமிட்ஸை வந்து இன்றைக்கு எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது இந்த நாள் என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் தானே இந்த நாளை தொடங்கியிருந்தார்கள். 2024 அதிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய பல விடயங்கள் இந்த ஸ்டாப் சைன் டேக்கு பகிரப்படுகின்றன. அதை தாண்டி சாதாரணமாக போக்குவரத்தில் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று இருந்தால் பல இடங்களிலும் இந்த ஸ்டாப் சைன் வந்து பல பகுதிகளிலிருந்தும் பல பக்கங்களிலிருந்தும் நாங்கள் பாதுகாப்பாக பயணிக்க எங்களுக்கு வாய்ப்பை வழங்குகின்றது. அது எப்போது முதல் முதலில் கடைபிடிக்கப்பட்டது என்று சொன்னால் 1914 இதே நாள் ஆகஸ்ட் மாதம் 31 தானாம் அமெரிக்காவின் மிச்சிகன் வந்து முதல் தடவையாக இந்த ஆக்டகோனல் ஸ்டாப் சைனை ஏற்றுக்கொண்டது. சாலையில் எல்லோரும் நாங்கள் கவனிக்கின்ற அந்த எண்கோண நிறுத்த குறி ஆக்டகோனல் ஸ்டாப் சைன் அதனை வந்து முதல் தடவையாக ஏற்றுக்கொண்டார்களாம் இதே நாள் ஆகஸ்ட் 31 1914. எனவே அன்றிலிருந்து தான் ஒரு ஒஃபிஷியல் டிராஃபிக் சிக்னலாக இந்த ஆக்டகோனல் ஸ்டாப் சைன் மாறிப்போனது. உலகம் முழுவதிலுமே அதுக்கு பிறகு பல இடங்களிலும் அதனை பயன்படுத்த தொடங்கி இருந்தார்கள் என்பதையும் கூட இங்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பொதுச்சாலை அமைப்புகளின் ஒரு பகுதியாக இந்த ஸ்டாப் என்று உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை, முக்கியமான ஒரு கட்டளையை இடக்கூடிய அந்த பலகைகள், அவற்றின் தாக்கத்தை வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களிலும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான்
தான் இங்கு வலியுறுத்துகின்றார்கள். உடலுக்கு தேவைப்படுகின்றது என்று சொன்னால் நாங்கள் ஓய்வெடுத்து கொஞ்சம் உடலுக்கான ஒரு அவகாசத்தை வழங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கெட்ட பழக்கத்தை நாங்கள் கைவிட்டு புதிய நல்ல பழக்கத்தை தொடங்குவதற்கான ஒரு நிறுத்தத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் என்று சொன்னால் எங்களுக்காக எங்களது ஒரு மேம்பாட்டுக்காக ஒரு சில நிறுத்தத்தை செய்கின்றோமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு சில இடங்களில் ஒரு எல்லைக்கு அப்பால் தொடர்ந்து பயணிக்காமல் நிறுத்துதல் என்பது அவசியமாகின்றது என்பதைத்தான் இன்றைய இந்த நாள் வலியுறுத்துகின்றது. வேர்ல்டு ஸ்டாப் சைன் டே என்பதையும் இங்கு நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றோம். உலக நிறுத்த குறிக்கான தினம். 9:30 மீஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty. No charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
4: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
5: 9 ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேர்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
6: எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
7: என்ன கதை இது, பேக் யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
6: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
7: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
6: 416-788-24-26.
8: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
9: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
8: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
9: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
10: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 9:43. சரி, இந்த இனிய காலை இப்பொழுதில் நாங்களும் ஒரு சிந்தனையை ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். ஒரு கதை சொல்லுகின்ற ஒரு முக்கியமான சிந்தனை கருத்து. ஒரு பெரிய கப்பல் கடலில் பயணம் செய்வதற்கு எல்லா விதமான ஆயத்தங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. கப்பல் புறப்பட இருந்த சமயம் பயணத்திற்கு முன் ஒரு கப்பல் தொழிலாளி ஓடி வந்து சொல்லுகின்றாராம், கப்பலின் அடிப்பகுதியில் ஒரு சிறிய விரிசலை நான் கவனித்தேன் என்று சொல்லி அவன் சற்று பரபரப்போடு அந்த தகவலை கப்பலில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நபர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றானான். இப்போது அந்த கப்பலின் கேப்டன் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், கப்பல் புறப்படுக இருக்கின்றது, இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாங்கள் சரியாக நேரத்திற்கு புறப்பட்டாக வேண்டும். இந்த சிறிய விரிசலை நாங்கள் இப்போது சரி செய்து கொண்டிருந்தால் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு நாங்கள் நேரத்திற்கு செல்ல முடியாது. இது மிகவும் சிறிய ஒரு விரிசல் தான், பயணம் முடிந்த பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி தீர்மானிக்கின்றார்கள். இப்போது கப்பல் கடலுக்குள் பயணிக்க தொடங்குகின்றது. முதல் சில மணி நேரங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, கப்பல் வழக்கம் போல பயணிக்கின்றதாம். அந்த சிறிய விரிசல் வழியாக கவனிக்காமலேயே சில துளிகள் தண்ணீர் உள்ளே வருகின்றது, யாரும் கவனிக்கவும் இல்லை. ஆனால் சற்று நேரத்தில் அந்த துளிகள் சிறிய நீரோட்டமாக மாறுகின்றன, அந்த விரிசல் கொஞ்சம் பெரிதாகின்றது, கப்பலுக்குள் தண்ணீர் சற்று அதிகமாக இப்போது உட்புகத் தொடங்குகின்றது. அப்போதுதான் சற்று பதற்றம் அந்த பகுதியில் இருப்பவர்களிடையே தொற்றிக் கொள்ளுகின்றது. ஒரு சிறிய பிரச்சனையாக அது ஆரம்பத்தில் இருந்தபோது ஒரு சில நிமிடங்களில் அதை சரி செய்து இருக்க முடியும். அந்த கப்பல் புறப்படுவதற்கு ஒரு சில நிமிடங்கள் தாமதமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட இப்போதே இந்த பிரச்சனையை அந்த கப்பலில் இருக்கக்கூடியவர்கள் சந்தித்திருக்க தேவையில்லை. இப்போது தண்ணீர் அதிகமாக உட்புகுகின்றது, பலர் சேர்ந்து போராட வேண்டி இருக்கின்றது. அந்த நேரத்திலே அந்த கப்பலில் இருக்கக்கூடிய வயதான கேப்டன் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னார், கப்பலை ஆபத்தில் ஆழ்த்தியது கடல் மட்டுமல்ல, சிறிய விரிசலை சிறியது என்று நினைத்து அதனை அலட்சியம் செய்திருக்கக்கூடிய நாங்களும் தான் என்று சொல்லி மன வருத்தத்தோடு அப்போது கூறுகின்றார் என்பதுதான் அந்த கதை. இது கப்பலை பற்றியது மட்டுமல்ல, எங்களது வாழ்க்கையை பற்றியதும் தான். ஒரு பெரிய பிரச்சனை பல நேரங்களில் ஒரே நாளில் பெரியதாக உருவாகுவதில்லை. கவனிக்கப்படாத சிறிய சிறிய விடயங்கள் இணைந்துதான் அந்த பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுகின்றது. இதில் பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். சாதாரணமான ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம், இன்று மட்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையை நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு மட்டும் படிக்க வேண்டாம், இன்றைக்கு மட்டும் எக்ஸசைஸ் செய்ய வேண்டாம், இன்றைக்கு மட்டும் அதிகமாக நாங்கள் செலவு செய்யலாம், இன்றைக்கு மட்டும் ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம் என்று சொல்லி, அல்லது இன்றைய வேலையை நாளைக்கு தள்ளிவிடலாம் என்று சொல்லி, ஒரு நாள் நாங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் பெரும்பாலும் எங்களது வாழ்க்கையின் ஒரு பழக்கத்தின் ஆரம்பமாக அமைந்து விடலாம். ஒரு நாள் எங்களது வாழ்க்கையை இந்த வேளையிலும் அழைத்து விட போவதில்லை. ஆனால் இன்று மட்டும் தினசரி பழக்கமாக மாறுகின்றதா என்பதை நாங்கள் கவனித்தல் அவசியம். அதே நேரம் சிறிய விடயங்களை தள்ளி போடுதல் ஒரு பெரிய சுமையாக மாறிப்போகலாம். ஒரு இமெயிலாக இருக்கலாம், ஒரு அசைன்மெண்டாக இருக்கலாம், ஒரு பில்லை நாங்கள் செலுத்த வேண்டிய நேரத்தில் அதனை தள்ளி போடுவதாக இருக்கலாம், ஒரு முக்கியமான கோல் அதனை நாங்கள் செய்வதை தவிர்க்கலாம், ஒரு சிறிய வேலையை முடிப்பதை பிறகு செய்யலாம் என்று சொல்லி தள்ளிக்கொண்டே போனோமாக இருந்தால் சிறிய வேலைகள் பெரும் சுமையாக மாறி போகும். சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் உடனுக்குடன் கவனித்துக் கொள்வது என்பது ஒரு பெரிய சுமையை நாங்கள் ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடுவது போலாகும். அது வந்து எங்களது மனதையும் லேசாக்கும், எப்போதும் உற்சாகமாக நாங்கள் செயற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் எங்களுக்கு வழங்கும். அதே நேரம் எங்களது உடல் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்னல்களை அலட்சியப்படுத்தாதீர்கள் என்பதையும் நினைவுபடுத்துகின்றார்கள். தொடர்ச்சியான சோர்வு இருக்கலாம், தூக்கக்குறைவு, உடல் அசைவில்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரே இடத்தில் இருந்து கொண்டே நாங்கள் வேலை செய்து கொள்ளுதல், அல்லது ஒழுங்கற்ற உணவு, இப்படிப்பட்ட சமிக்கைகளை பரவாயில்லை என்று சொல்லி நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். உங்களது உடல் என்பது உங்களது கனவுகளை உங்களது வாழ்க்கையை சுமந்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு. அதை பராமரிப்பதும் வாழ்க்கையின் மிகச்சிறந்த முதலீடு தான் என்பதை இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சின்ன சின்ன விடயங்கள் மிகப்பெரிதாக மாறுவதற்குள் நாங்கள் அதனை சரி செய்து கொள்ளுதல் அவசியம். பெரியதொன்றை நாங்கள் சரி செய்வதற்கு அதிக எங்களது சக்தியோ நேரமோ அல்லது அதிக பணமோ அதிகமாக நாங்கள் செலவிட வேண்டியதாக இருக்கும். ஆனால் சின்ன விடயத்திலேயே நாங்கள் அதனை சரி செய்து கொள்வோமாக இருந்தால் அது இலகுவானதாகவும் இருக்கும், பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எங்களுக்கு வழங்கிவிடும். எனவே இந்த புறக்கணிப்பு அலட்சியம் என்பதுதான் பெரும்பாலும் பெரிய பெரிய சிக்கல்கள் அல்லது பெரிய பெரிய மாற்றங்கள், தேவையில்லாத மாற்றங்கள் எங்களது வாழ்க்கை
வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி விடுகின்றது. எனவே அலட்சியம், புறக்கணிப்பு இவற்றை செய்யாதீர்கள் என்பதுக்குத்தான் இந்த சிந்தனை இங்கு பகிரப்படுகின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொள்ள இருக்கின்றீர்கள். நேர்மை பொழுது 9:48.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM. உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
1: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
0: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
1: 6479 8669.
2: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicksum 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: பிரஷா லோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 4168210462 4168210462. Some condition apply.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

நேரம் காலை 10:02 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். திங்கட்கிழமை காலை இப்பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். சூரிய வருஷம் இல்லாமல் மழை நாளாகத்தான் இன்றைய நாளை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க போகின்றோம். 19 இப்போதைய வெப்பநிலை, 20 டிகிரி செல்சியஸ் உணரப்படுகின்றது. வெப்பநிலை உயர்வாக இன்று 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 28 வரை உணரப்போகின்றோம். இரவில் 19-20 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். தொடர்ச்சியாகவே மழை தூறல் இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் எதிர்வு கூறப்படுகின்றன. இடையில் கொஞ்சம் மழை ஓய்வடையலாம், ஆனாலும் தொடர்ந்து தூறல் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இரவு வரைக்குமே தொடர்கின்றன. மதிய வேளை 2-4 மில்லிமீட்டர் அளவிலான மழையும், மாலை பொழுதில் 1 மில்லிமீட்டர் அளவிலான மழையும், இரவு வேளை லேசான தூறலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. இந்த மழைமுகிலுக்கு பின்னால் இருக்கின்ற சூரியன் 7:56 இரவில் அஸ்தமிக்கும் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் வெப்பம் உயர்வாக இருக்கக்கூடிய நிலைமைகளைத்தான் எதிர்வு கூறுகின்றார்கள். நாளைக்கு செவ்வாய் 26-36 வரை உணரப்படும். காலையில் ஃபோக் பச்சஸ் இருக்குமா, மதிய வேளை சூரிய வெளிச்சம் இருக்கும், ஆனால் தண்டஸ்டமும் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவிலும் மழை இருக்கலாம். புதன்கிழமையும் கூட காலை மதியம் தண்டஸ்டமுக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன, ஆனால் சூரிய வெளிச்சமும் இணைந்திருக்கும். 27 வரை புதன்கிழமை வெப்பநிலை உயர்ந்து 37 வரைக்கும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அதிக வெப்பம் செவ்வாய் புதன்கிழமைகளில் தொடர்ந்து இருக்கப் போகின்றது. வியாழக்கிழமை 25-31 உணரப்படும். சூரிய வெளிச்சத்தையும் முகில் கூட்டத்தையும் நாங்கள் சேர்த்து காணக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில், 24 வெப்பநிலையாகவும், 29 உணர்நிலையாகவும் இருக்கப் போகின்றது. தொடர்ந்து வருகின்ற சனி ஞாயிற்றுக்கிழமைகள் லாங் வீக்கெண்ட் என்று சொல்லி பார்த்தால் சனிக்கிழமை வந்து 22-25 உணரப்படும், சூரிய வெளிச்சமும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் அதே மாதிரி தான், பிரதானமாக வெயில், 23 வெப்பநிலை, 26 உணரப்படும். அடுத்த திங்கள் வந்து அன்றைக்கு விடுமுறை நாள், கிளவுடியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் சொல்லப்படுகின்றன. இப்போது பாடசாலையெல்லாம் தொடங்குவதற்கு முதல் நாளாக அந்த லாங் வீக்கெண்டின் திங்கட்கிழமை அமையப்போகின்றது. எனவே அன்றைக்கு வந்து கொஞ்சம் மழை தூறலும் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. இன்றைய நாள் August 31 ஆகஸ்ட் மாதமும் நிறைவு பெறுகின்றது. அதே நேரம் மீடியோலஜிக்கல் சமரம் கூட நிறைவடைகின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இந்த காலநிலை வல்லுநர்களின் கணிப்பீட்டில் அவர்கள் கணிக்கக்கூடிய இந்த 3 மாதங்கள், கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் தான் அவர்கள் மீடியோலஜிக்கல் சமராக கருதுகின்ற மாதங்களாக அமைகின்றன. இந்த நிலையில் இந்த மீடியோலஜிக்கல் சமர் நிறைவு பெற்றாலும் கூட இன்று திங்கட்கிழமையும் சரி, நாளைக்கு செவ்வாய் புதன்கிழமைகளும் சரி, நாங்கள் வந்து சதர்ன் ஒன்டாரியோவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மிட் சமரில் இருக்கக்கூடிய நிலைமையைத்தான் சந்திக்கப் போகின்றோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். நாளைக்கு செப்டம்பர் தொடங்குகின்றது. அவர்கள் அந்த மீடியோலஜிக்கல் ஓட்டம் சீசனையும் கூட தொடங்குகின்றார்கள் காலநிலை வல்லுநர்கள் தங்கள் அவர்களது கணிப்பீட்டுக்காக. எனவே இந்த நிலையில் அந்த மாற்றங்கள் வந்தாலும் கூட வெப்பநிலை வந்து உயர்வாக நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. ஹை ஹியூமிடிட்டியோடு சேர்த்து மல்டி டே த்ரெட் ஆஃப் தண்டர்ஸ்டோம்ஸும் கூட இருக்கும் என்று சொல்லித்தான் இப்போதைய எதிர்வு கூறல்கள் தரப்பட்டிருக்கின்றன. எனவே கொஞ்சம் ஓமான நாட்களாக தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். வோம தேன் நார்மல் டெம்பரேச்சர்ஸ் தான் எங்களுக்கு மட்டுமல்ல பல இடங்களிலும் இருக்கக்கூடிய நிலைமைகள் சொல்லப்படுகின்றன. பிரேரிஸிலிருந்து அந்த அதிக வெப்பநிலை வந்து கிரேட் லேக்ஸ் வரைக்கும் பரவக்கூடிய சாத்தியங்களை சொல்லியிருக்கிறார்கள். வெஸ்டர்ன் குபெக் போன்ற இடங்களிலும் கூட இந்த 1st week of September வந்து வழக்கத்திலும் பார்க்க உயர்வான வெப்பநிலை உணர்நிலையோடு இருக்கின்ற நிலைமைகள் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. சதர்ன் ஒன்டாரியோவில் இந்த வாரத்தில் மிட் சமர் ஹீட் அண்ட் ஹியூமிடிட்டி வந்து எங்களோடு இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே 30 டிகிரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெப்பநிலையை தாண்டிய வெப்பநிலை தான் பல இடங்களிலும் இருக்குமாம். உடல்நிலை அதிலும் பார்க்க உயர்வாக இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. அதை தாண்டி மல்டிபிள் சான்சஸ் ஆஃப் ரெயின் அண்ட் தண்டர் ஸ்டோம்ஸும் கூட வரப்போகின்றது என்பது தொடர்பாக இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தோம் சொன்னால் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் இருந்து வரக்கூடிய அட்மாஸ்பெரிக் மாய்ஸ்சர் அதுதான் இந்த வாரத்தில் சதர்ன் ஒன்டாரியோவில் இந்த மாதிரியான நிலைமைகளை கொண்டு வருகின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. திங்கள் இன்றைக்கு முழுமையாகவே மழை தூருளோடு இருக்கும். நாளைக்கு செவ்வாய் புதன்கிழமைகள் என்று சொல்லி பார்த்தால் சன் அண்ட் கிளவுடி பீரியட்ஸ் வந்து இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இடையிடையே திடீரென்று வரக்கூடிய மழை இடியுடன் கூடியதாக இருக்கக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்படுகின்றன. எனவே
அதிக வெப்பம், ஹை ஹியூமிடிட்டி அதனோடு சேர்த்து இடையில் வரக்கூடிய மழையைத்தான் அங்கே தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் யூஎஸ் மிட்வெஸ்ட் வரைக்கும் கூட இந்த நிலைமைகள் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய சாத்தியங்களை இப்போது எதிர்வு கூறி இருக்கின்றார்கள். இன்றைக்கே வின்சர், லண்டன் போன்ற பகுதிகள் வந்து அதிக உச்ச வெப்பநிலையை சந்திக்கின்றனவாம். 30 தாண்டிய வெப்பநிலை உணர்லை அங்கு இன்றைக்கே இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான இடங்களில் நாளைக்கு தானாம் அதிகமான வெப்பநிலை உணர்லையே நாங்கள் பெறப்போகின்றோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வின்சர் போன்ற இடங்களில் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வு இருந்தாலும் 43 வரைக்கும் அவர்கள் உணரக்கூடிய நிலைமைகள் இருப்பதாகத்தான் இப்போது சொல்லப்படுகின்றது. எனவே வெப்ப எச்சரிக்கைக்கான சாத்தியங்களையும் கூட ஒரு சில இடங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும் என்பது தொடர்பாக சொல்லப்படுகின்றது. அதுக்கு பிறகு வரப்போகின்ற இந்த லாங் வீக்கெண்ட் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த காலத்திலும் கூட வழக்கமாக இருக்கின்ற அந்த வெப்பநிலையிலும் பார்க்க சற்று உயர்வான வெப்பநிலை உணர்லை தானே நீடிக்கும். எனவே அது கொஞ்சம் எங்களுக்கான ஒரு சாதகமான நிலைமையாகவும் கூட இருக்கலாம் என்பது தொடர்பான காலநிலை தகவல்கள் இப்போது பகிரப்படுகின்றன. 10:08 நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது திங்கட்கிழமையின் காலை பொழுதில்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, the best mutton roll in town, Sun City Plaza, Scarborough, 416-535-2323.
6: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
7: லெகசி லேர்னிங் ஹப், கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2 hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்கார்பரோ, 6475322564. Legacy Learning Hub.ca.
8: பாட்டுக்கொரு பண்பலை, East FM 102.7.

இனிய மலை பாடல்களோடு திங்கட்கிழமை காலை வேளை நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். நேரம் காலை 10:22 ஆகியிருக்கின்றது. கடந்த புதன்கிழமை நேபாள திபெத்திய எல்லைப் பகுதியில் ஏற்பட்டிருந்த திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து மிக அதிகமாக உயர்ந்திருக்கின்றது. இப்போது இன்னும் பலரை காணவில்லை என்பது தொடர்பான இப்போதைய தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நேபாள மட்டும் 939 உயர்ந்திருக்கின்றது. இன்னும் 1000 காணாமல் போயிருக்கின்றார்கள் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது என்ன சொல்லப்படுகின்றது என்று சொல்லி பார்த்தால், மாற்றியமைக்கப்பட்ட எண்கள் வந்து அடிக்கடி வெளியிடப்படுகின்றன. 4247 பேரை காணவில்லை என்று சொல்லி சற்று முன்னர் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஏஜென்சி வந்து இப்போது அந்த எண்களை மாற்றியிருக்கின்றதா. 3925 பேரை இன்னமும் கூட நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்பது தொடர்பாகத்தான் நேபாளத்திலிருந்து வெளியிடப்படுகின்ற முக்கியமான தகவல்கள் சொல்லுகின்றன. நேபாளத்தின் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் இந்த தகவல்களை இப்போது அறிவித்திருக்கின்றது. காணாமல் போயிருக்கக்கூடிய 3925 பேரில் 592 பேர் வெளிநாட்டவர்கள் என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. இப்போதைய சமீபத்திய தகவல்களின் அடிப்படையில் நேபாளத்தில் இருந்திருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸில் வேலை செய்து கொண்டிருந்திருக்கக்கூடிய நீர்மின் பணியாளர்கள் அவர்கள் பலர் காணாமல் போயிருக்கின்ற நிலையில் அவர்களை தேடக்கூடிய பணிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 639 பேரை நாங்கள் தேடி வருகின்றோம். அதாவது காணாமல் போயிருக்கக்கூடிய ஹைட்ரோ பவர் ஒர்க்கர்ஸை நாங்கள் தொடர்ந்து தேடி வருகின்றோம் என்பது தொடர்பாகவும் கூட நேபாளத்தின் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அறிவித்திருக்கின்றது. இதுவரைக்கும் செய்யப்படுகின்ற மீட்புப் பணிகளின் விளைவாக 11379 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்படுகின்றன. இந்த நிலையில்தான் இந்த ஹைட்ரோ பவர் ஒர்க்கர்ஸை கண்டுபிடிப்பதற்கான அல்லது அவர்களை மீட்பதற்கான அந்த ஒரு போராட்டம் என்பது நேரத்திற்கும் காலத்திற்கும் எதிராக விரைவாக்கப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹைட்ரோ பவர் டனல்ஸ் வந்து நேபாளத்தில் மிக மிக முக்கியமான வேலை தளங்களாக காணப்படுகின்ற நிலையில் அங்கு வேலைகள் நடந்து கொண்டிருந்த போதுதானாம் அந்த பேரழிவுகரமான திடீர் வெள்ளம் அந்த சுரங்கங்களுக்குள் புகுந்திருக்கின்றது. இப்போது அந்த சுரங்கங்கள் வந்து மிக அடர்த்தியான சேற்றினால் புதைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவற்றுக்குள் உயிரோடு சிக்கியிருக்கலாம் என்று சொல்லி அஞ்சப்படுகின்ற ஏராளமான தொழிலாளர்களை மீட்பதற்கான அந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றதாம். நேபாளத்தில் இருக்கக்கூடிய மீட்பு குழுவினரும் சரி, வெளிநாட்டு நிபுணர்களும் சரி, தீவிரமாக பணியாற்றி வருவதாகத்தான் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நேபாளத்தின் திரிசூலி ஆற்றின் கரையோரமாக முன்னெடுக்கப்படக்கூடிய அந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பல சுரங்கங்களை உள்ளடக்கிய ப்ராஜெக்ட்ஸாகத்தான் காணப்படுகின்றன என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். நேபாளத்தின் பல மாவட்டங்களிலும் இருந்தும் கூட இந்த ப்ராஜெக்ட்ஸின் அந்த தொடர்ச்சி வந்து நீடிக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த திரிசூலி ஆறு என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இது வந்து மலைப்பாங்கான பகுதியில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் வழியாக வளைந்து செல்லக்கூடிய ஒரு ஆறாக இருக்கின்றது. எனவே இந்த ஆற்றங்கரையோரத்தில் இயங்கக்கூடிய பல்வேறுபட்ட நீர்மின் திட்டங்களில் பணியாற்றக்கூடிய பலர் தான் இப்போது

காணாமல் போயிருக்கின்றார்கள். அன்றைய நாளிலே பணியில் இருந்திருக்கின்றவர்களை தேடக்கூடிய அந்த மீட்பு பணிகள் தான் இப்போது முன்னெடுக்கப்படுவதாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். தண்ணீர் வந்து அந்த சுரங்கங்களுக்குள் புகுந்தபோது அந்த சுரங்கங்களுக்குள் எத்தனை தொழிலாளர்கள் வேலையில் இருந்தார்கள் என்பது தெளிவான தகவலாக வெளியிடப்படவில்லை என்பதையும் கூட கூறியிருக்கின்றார்கள். ஆனால் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய மோசமான வானிலை மற்றும் சேறு சகதிகள் நிறைந்திருக்கக்கூடிய வீதிகள், பாலங்கள் போன்றவையும் இழக்கப்பட்டிருக்கின்றமை இப்போது இந்த தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை சிக்கலாக்கியிருக்கு என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதை தாண்டி நேபாளமும் சரி அல்லது அதற்கு அருகில் இருக்கக்கூடிய இரண்டு சூப்பர் பவர் நெய்பர்ஸாக இருக்கக்கூடிய, அதாவது இரண்டு வல்லரசு நாடுகளாக இருக்கின்ற சைனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் வந்து அந்த பகுதியில், இமயமலை பகுதியில் தொடர்ந்து சீறி பாயக்கூடிய அந்த ஆறுகளின் ஆற்றல் திறனை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு போட்டியில் ஈடுபட்டிருக்கின்றன என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சமீபத்திய ஆண்டுகளில் இமயமலை முழுவதும் இருக்கக்கூடிய நீர்மின் திட்டங்களில் மிகப்பெரிய அளவிலே இந்த மூன்று நாடுகளும் முதலீடு செய்திருக்கின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். நேபாளத்தை விட இந்தியா மற்றும் சைனா ஆகிய இரண்டு நாடுகளும் மிக மிக அதிகமான அளவுக்கு இந்த நீரை பயன்படுத்தி பல்வேறுபட்ட ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸை முன்னெடுப்பதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செய்து வருகின்றன என்பது தொடர்பாகவும் கூட அந்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்போதைய இந்த ஒரு திடீர் வெள்ளம் என்பது இந்த மாதிரியான திட்டங்கள் அங்கிருக்கக்கூடிய அந்த இயற்கை சமநிலையை பெருமளவிலே பாதிக்கும் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் சைனா வந்து இப்போது இந்த இமயமலை முழுவதிலுமே பல அணைகளை கட்டியிருக்கின்றதாம். பல்வேறுபட்ட செயற்கையான சுரங்கங்களை அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். அதே நேரம் மிக பிரம்மாண்டமான ஹைவேஸ், ரயில்வேஸ், டனல்ஸ், டேம்ஸ் போன்றவற்றையும் பல்வேறுபட்ட பாலங்களையும் கூட இந்த ஹிமாலயாஸ் முழுவதுமே அது உருவாக்கியிருக்கின்றது. இன்னும் புதிய திட்டங்களும் கூட இந்த புதிய ப்ராஜெக்ட்ஸை முன்னெடுப்பதற்காக தீட்டப்பட்டிருக்கின்றன என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸை முன்னெடுத்து செல்லக்கூடிய அரசாங்கங்களுக்கு இந்த பேரழிவு வந்து ஒரு பாடமாக அமையக்கூடும் என்பது தொடர்பான தகவல்களும் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்தியா, அதிலும் பார்க்க சற்று குறைந்த அளவில் நேபாளம் ஆகியவையும் கூட அண்மை ஆண்டுகளில் வந்து இந்த பகுதியில் பல்வேறுபட்ட உட்கட்டமைப்புகளை வந்து தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றன என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த திட்டங்களுக்காக நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்ஸையும் கூட இந்த நாடுகள் முதலீடு செய்கின்றன என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த பகுதிகள் ஹிமாலய பகுதிகள் என்று சொல்லி பார்த்தால் காலநிலை மாற்றத்தின் காரணமாக அதிகம் பாதிப்பை சந்திக்கக்கூடிய பகுதிகளாகவும் கூட காணப்படுகின்றன. ஆனால் அந்த ஒரு உண்மையை வந்து கருத்தில் எடுத்துக் கொள்ளாமல் தான் இந்த மூன்று நாடுகளுமே அந்த பகுதியில் தொடர்ச்சியான பல்வேறுபட்ட ப்ராஜெக்ட்ஸை முன்னெடுத்து வருகின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இந்த இமாலய பகுதிகள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சூழலியல் ரீதியாக மற்றும் நில அதிர்வுகள் தொடர்பான பாதிப்புகள் ரீதியாகவும் கூட அதிகம் பாதிக்கப்படுகின்ற பகுதிகளாக இந்த ஹிமாலய பகுதிகள் இருந்த போதிலும் அங்கு செல்லக்கூடிய ஆறுகளை மிகப்பெரிய நீர்மின் திட்டங்களாக மாற்றும் சாத்தியக்கூறுகள் பொறியியலாளர்கள் வந்து நீண்ட காலமாக ஈர்த்து வருவதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதன் வளர்ச்சியின் காரணமாக எலக்ட்ரிசிட்டிக்கான அந்த டிமாண்டும் கூட மிக மிக அதிக அளவில் உயர்ந்திருக்கின்ற நிலையில் அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான நீர் வளங்களை பாவிப்பதற்கான ஒரு போட்டியும் கூட தொடர்ந்து நிலவி வருவதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகளை பயன்படுத்தும் முயற்சிகள் இன்னமும் கூட தீவிரமடையலாம் என்பது தொடர்பான ஒரு அச்சமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பேரழிவின் தீவிரமும் இந்த ஒரு தாக்கத்தின் எதிர்கால விளைவுகளை எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது என்பது தொடர்பாகத்தான் முக்கியமான பல செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் இந்த கட்டுரையில் காண முடிகின்றது. 10:30 PM ஈஸ்ட் FM காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இருக்கிறது.
1: The station with the best music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
6: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
9: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
10: KM Business Solutions. Business Registrations, Accounting, Income Tax, HST Registration, Filing, Closing and HST Rebate, இத்துடன் Food Handler Certificate, Smart Surf மற்றும் PTC License, இவற்றுடன் சிட்டி மற்றும் ஆல்கஹோல் அப்ரூவல். இவை மட்டுமல்ல, கெனடியன் சிட்டிசன்ஷிப் அண்ட் PR பெற வழிகாட்டுதல், ஸ்ரீலங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். KM Business Solutions, 6475221775, 6475221775. KMBusiness.ca.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
11: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
11: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
11: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
11: 416-461-6401.
9: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
12: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: நேரம் இப்பொழுது 10:44. எஸ்எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: நல்ல பாட்டு 4 விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
2: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9 6-4-7-2-9-3-5-8-9-9.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085 6 5 6 4 1 6 9 0 8 5 6 5 6.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர். இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: பிரேமல் டொயோட்டா, டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரேமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
10: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
9: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரேமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
11: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
12: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
12: பூவே பூவே பெண் பூவே,
11: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

ஞாயிற்று என்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மழை தொடர்ந்து தூறுகின்ற திங்கட்கிழமையின் காலை பொழுது காலை 10:52 நிமிடமாக இருக்கின்றது. நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து முக்கியமான ஒரு வெற்றிகரமான ஏவுதல் ஒன்றை நாசா செய்திருக்கின்றது. முக்கியமான இன்னும் ஒரு டெலிஸ்கோப்பை விண்வெளியை பற்றிய தரவுகளை திரட்டுவதற்கு நாசா வந்து நிலை நிறுத்தி இருக்கின்றது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. புதிய ஒரு பவர்ஃபுல்லான டெலிஸ்கோப் ஒன்றைத்தான் அது அனுப்பியிருக்கின்றதாம். விண்வெளி தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பெற்றுக்கொள்வதற்காக இந்த எக்ஸோ பிளானட்ஸ் மற்றும் வெவ்வேறுபட்ட அந்த பிளானட் இன்ஃபர்மேஷன் அது தொடர்பான தரவுகளை திரட்டுவதற்குத்தான் ரோமன் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த டெலஸ்கோப் நேற்றைய தினம் புளோரிடாவில் இருக்கின்ற அந்த லான்ச் பேடிலிருந்து மில்லியன் மைல் ஜேர்னியை ஆரம்பித்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களை காண முடிகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விண்வெளி ஆய்வுகளுக்கும் சரி அல்லது சுற்றுச்சூழல் தொடர்பான ஆய்வுகளுக்கும் சரி அமெரிக்க அரசாங்கம் வழங்கி வரக்கூடிய பல்வேறுபட்ட நிதி தொடர்பான குறைப்புகளை தொடர்ந்து அறிவித்து வந்திருக்கின்றார். இந்த நிலையில் இந்த விண்வெளி தொலைநோக்கி அது தொடர்பான அந்த ப்ராஜெக்டும் கூட அவரது அந்த ஒரு நிதி குறைப்பினால் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டித்தான் 4.3 பில்லியன் டாலர்ஸ் வரும்பதியிலான அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் அது வெற்றிகரமாக நேற்றைக்கு விண்ணில் ஏவப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பிரபஞ்சத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேடலின் அடுத்த கட்டத்தை தான் நாசா இப்போது தொடங்கியிருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு மிக வெற்றிகரமான ஒரு நாளாக நாசாவுக்கு நேற்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருந்தது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த டெலஸ்கோப்புக்கான முழுமையான நேரம் த நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப் என்பதுதான் இந்த டெலஸ்கோப் வந்து கடந்த ஒரு 10 வருடங்களாக அதனை உருவாக்கக்கூடிய அந்த பணியிலே விஞ்ஞானிகள் என்ஜினியர்ஸ் எல்லோருமே ஈடுபட்டிருந்தார்கள் என்பதையும் கூட சொல்லியிருந்தார்கள். எனவே இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு 2 தடவைகள் வந்து ஒயிட் ஹவுஸ் வந்து இந்த திட்டத்திற்கான அந்த பட்ஜெட் கட்ஸை கொண்டு வந்திருந்தது என்பதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதையெல்லாம் தாண்டித்தான் நேற்றைய தினம் அந்த நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பின் அந்த ஒரு மில்லியன் மைல் ஜேர்னி நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் கெனடி ஸ்பேஸ் சென்டரில் ஆரம்பித்திருந்தது புளோரிடாவிலே என்பது தொடர்பான முக்கியமான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருந்தன. அது லான்ச் பண்ணப்பட்ட உடனே ஒரு நியூஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்றிலும் கூட பல விஞ்ஞானிகள் கலந்து கொண்டிருந்தார்களாம். இந்த டெலஸ்கோப்பின் சீனியர் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் என்ன சொன்னார் என்று சொன்னால் நேற்றைய அந்த லான்ச் என்பது an end point for the engineers but it's a starting point for the scientists என்று சொல்லித்தான் அவர் அந்த ஏவுதல் தொடர்பாக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியும் கூட வெளிப்படுத்தியிருந்தார். பொறியியலாளர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான முடிவு புள்ளி, ஆனாலும் கூட விஞ்ஞானிகளுக்கு ஒரு தொடக்க புள்ளி அது என்று சொல்லித்தான் அந்த ஏவுதல் தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருந்ததையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறுபட்ட பிளானட்டரி இன்ஃபர்மேஷன் அதனை எங்களுக்கு வழங்கக்கூடிய வகையில்தான் இந்த டெலஸ்கோப் செயற்பட இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். நாசாவின் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான இன்னும் ஒரு சில டெலஸ்கோப் வந்து தங்களது பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஹப்பிள் அந்த டெலஸ்கோப்பும் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக பிரபஞ்சம் தொடர்பான பல புதிர்களை அவிழ்ப்பதற்கான தரவுகளை வழங்கி வருகின்றது. அதற்கு பிறகு அண்மையில் 2011 அந்த பணியில் இணைந்து கொண்ட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அதுவும் கூட மிக முக்கியமான பல்வேறுபட்ட தரவுகளை தொடர்ந்து இந்த பிரபஞ்சம் தொடர்பாக வழங்கி வருகின்ற நிலையில்தான் இப்போதுதான் இந்த ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஏவப்பட்டிருக்கின்றது விண்ணில். 10 வருடங்களாக அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து விஞ்ஞானிகள் தொடர்ந்து உருவாக்கி வந்திருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரோமன் டெலஸ்கோப் என்று சொல்லி ஏன் பெயரிடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால் நாசாவின் ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் ஆஸ்ட்ரோனமியாக அவர்தான் ஒரு விஞ்ஞானி அவர் பணியாற்றியிருந்தார். 2018 அவர் உயிரிழந்திருந்தார். நாசாவின் முதல் வானியல் தலைவராக பணியாற்றியிருந்திருக்கக்கூடிய அவரது பெயரைத்தான்
இந்த ஸ்பேஸ் டெலிஸ்கோப்புக்கு அவரது ஞாபகார்த்தமாக வைத்திருக்கிறார்கள். நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலிஸ்கோப், சுருக்கமாக ரோமன் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் என்று சொல்லித்தான் அது அழைக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த ஒரு ஸ்பேஸ் டெலிஸ்கோப் பல தொழில்நுட்ப முன்னேற்றங்களோடு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னாலும், அது புதிய தகவல்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஹபிள் மற்றும் ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய அந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் அவை சேகரித்து வழங்கக்கூடிய அந்த தரவுகளையும் கூட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அதிக முன்னேற்றகரமான தொழில்நுட்பத்துடன் பூமிக்கு அனுப்ப வல்லதாகவும் கூட உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். நாசா வெளியிட்டிருக்கின்ற தரவுகளின் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பில் ஒரு 300 மெகா பிக்சல் இன்ஃப்ராரெட் கேமரா உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதா. இது வந்து ஹப்பிளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேமரா அதனோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அதே ஷார்ப்னஸ் அண்ட் ரெசல்யூஷனை கொண்டிருக்கின்றது என்று சொன்னாலும், அதன் அந்த ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ, அதாவது அந்த பார்வை தளம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அது வந்து ஹபிள் அந்த டெலிஸ்கோப்பில் இருக்கக்கூடிய அந்த கேமராவிலும் பார்க்க குறைந்தது ஒரு 100 தடவைகள் பெரியதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதை தாண்டி நாசா என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அது உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு படமும் ஒரு முழுநிலவின் தோற்ற அளவை விட கிட்டத்தட்ட 1.5 மடங்கு பெரிய வானப்பகுதியை படம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான படமாக உருவாக்கப்படும் என்று சொல்லியெல்லாம் கூட அந்த ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பில் இருக்கக்கூடிய முன்னேற்றகரமான விடயங்கள் தொடர்பாக நாசா தெரிவித்திருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உடைக்கக்கூடிய தேடலின் அடுத்த கட்டத்தை தான் நாசா இப்போது இந்த டெலிஸ்கோப்பின் மூலமாக தொடங்கியிருப்பதாகவும் இந்த தகவல்களையும் இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த மிக பிரம்மாண்டமான அந்த ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பை பொறுத்தளவில் அது மிக பழமையான அந்த கிரகங்களை அல்லது பழமையான உலகங்களை, குளிரான பகுதிகளை அது ஆராய தொடங்கும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதன் இலக்கு என்று சொல்லி பார்த்தால், அது வந்து பூமியிலிருந்து தொலைவில் இருக்கக்கூடிய லாக்ரேஞ்ச் பாயிண்ட் 2 என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு புள்ளி, இதுதான் பார்க்கிங் ஸ்பாட்டாக அமையும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அதிலிருந்து தான் பரந்துபட்ட அளவிலே அது பல்வேறுபட்ட ஸ்பேஸ் தொடர்பான தகவல்களை எங்களுக்கு வழங்கப் போகின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது தான் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அது பல மைல், மில்லியன் கணக்கான மைல் பயணித்து அதுக்கு பிறகு அதன் அந்த இலக்கினை அடைந்து அங்கு வந்து அதன் உபகரணங்களை அது விரித்தாக வேண்டும். அதுக்கு பிறகு முதல்கட்ட பரிசோதனை பணிகள் வந்து தொடங்கும். இங்கிருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அதனை தொடர்பு கொண்டு அங்கிருந்து தகவல்களை பெற தொடங்குவார்கள். எனவே இந்த நிலையில் 2027 அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் தானாம் ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து இந்த டெலிஸ்கோப்பில் இருந்து எடுக்கப்பட்டது வெளியிடப்படலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அது உடனடியாகவே பொதுமக்கள் பார்வைக்கு வழங்கப்படும் என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். எனவே பல்வேறுபட்ட இடங்களில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனாமர்ஸ் மற்றும் பல்வேறுபட்ட ஆய்வாளர்களுக்கு அது உடனடியாக வழங்கப்படுகின்ற நிலையில் அவர்களும் இந்த வானியல் தொடர்பான ஆய்வுகளை செய்வதற்கு அதிகம் தகவல்களையும் பெறுவார்கள், ஊக்குவிக்கப்படுவார்கள் என்பது தொடர்பான முக்கியமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த புதிய ரோமன் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் தொடர்பாக. நேரம் காலை 11 மணி. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேரம் காலை 11:06 இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். திங்கட்கிழமை காலை பொழுதிலே இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-82-412-12 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். இஸ்டெஃபம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம், தமிழ் யூடியூபில் இஸ்டெஃபம் 102.7. அதிக மழையோடு தான் இன்றைய நாளை நாங்கள் தொடர்ந்து சந்திக்க போகின்றோம். இப்போது வந்து சுற்றுச்சூழல் கனடா ஒரு ஸ்பெஷல் வெதர் ஸ்டேட்மெண்டை மழை தொடர்பாக விடுத்திருக்கின்றது. டோட்டல் ரெயின்ஃபால் வந்து ஒரு 30-50 mm வரைக்கும் இருக்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில உள்ளூர் பகுதிகளில் 50 mm தாண்டிய மழை பொழிவு இன்றைக்கு முழுமையாக இருக்கலாம் என்பதும் கூட இந்த ஒரு விசேட காலநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று மதிய பொழுதிலும் மாலை வேளையிலும் கூட அதிக தண்டர்ஸ்டோம் வருவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் தொடர்ந்து சந்திக்கின்றோம் என்பதைத்தான் இந்த செய்தியின் ஊடாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். பல பகுதிகள் வந்து காலை நேரத்திலேயே ஒரு 25 mm வரையிலான மழையை சந்தித்திருக்கின்றன. அதை தாண்டித்தான் இன்று மாலை பொழுதிலும் சரி அல்லது மதிய வேளையிலும் சரி மீண்டும் தண்டர்ஸ்டோம்ஸ் பல இடங்களிலும் அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது தென்படுவதாகத்தான் ஒரு ஸ்பெஷல் வெதர் ஸ்டேட்மெண்டை சுற்றுச்சூழல் கனடா விடுத்திருக்கின்றது. 20-30 mm வரையிலான மழை பொழிவு மேலதிகமாக இருக்கக்கூடிய சாத்தியங்களை சொல்லுகின்றார்கள். அதே நேரம் தாழ்வான பகுதிகளில் இந்த மழை வெள்ளத்தையும் கூட கொண்டு வரும் என்பது தொடர்பான அலர்ட்ஸை தான் நாங்கள் இப்போது பகிர்ந்து கொள்கின்றோம். 19 இப்போது வெப்பநிலை 20°C உணரப்படுகின்றது. இன்றைக்கு வெப்பநிலை உயர்வு என்று சொல்லி பார்த்தால் 21 இருக்கும். பிற்பகல் வழியில் 25 கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. இரவில் 19 வெப்பநிலை இருக்கும். 20°C உணரப்போகின்றோம். தொடர்ச்சியாகவே மழையைத்தான் நாங்கள் இன்றைக்கு சந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை வந்து வெப்பம் உயர்கின்றது. அதே நேரம் மழை வருவதற்கான வாய்ப்புகளும் தொடர்கின்றது. ஆனால் நாளைக்கு சூரிய வெளிச்சத்தை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். மதிய வேளையில் செப்டம்பர் 1 புத்தம் புதிய மாதம் ஆரம்பிக்கின்றது. அதே நேரம் இந்த மீட்டியோலஜிக்கல் ஓட்டம் சீசனும் கூட நாளைக்கு தொடங்குகின்றது. காலை பொழுது வந்து ஃபோக் பேச்சஸோடு இருக்கலாம். அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சமும் இருக்கும். இடியுடன் கூடிய மழையும் கொஞ்சம் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. 24 வெப்பநிலையாக இருக்கும். 32 வரை உணரப்போகின்றோம். இரவிலும் மழை இருக்கலாம். புதன்கிழமை காலை மதியமும் தண்டர்ஸ்டோம் வரக்கூடிய வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் சூரிய வெளிச்சமும் இருக்கும். 26 வரை புதன்கிழமை வெப்பநிலை உயர்ந்திருந்தாலும் 35 வரை நாங்கள் உணர இருக்கின்றோம். வியாழக்கிழமை வந்து சூரிய வெளிச்சம் முகிலணிந்திருக்கும். 25 வெப்பநிலை, 31 வரை உணர்நிலை உயர்வு இருக்கும். வெள்ளிக்கிழமை பொறுத்தளவில் பிரதானமாக வெயில், 24 வெப்பநிலையாகவும் 29 உணர்நிலையாகவும் இருக்கும். செப்டம்பர் மாதத்தின் ஆரம்பம் இந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பநிலையிலும் பார்க்க உயர்ந்த வெப்பநிலை உணர்நிலையோடு இருக்கப் போகின்றமை தொடர்பான தொடர்ச்சியான தகவல்களைத்தான் காண முடிகின்றது. தொடர்ந்து வரக்கூடிய அந்த வீக்கெண்டும் கூட லாங் வீக்கெண்டாக இருக்க போவது எல்லோருக்கும் தெரியும். எனவே சனிக்கிழமைன்னு சொல்லி பார்த்தால் வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. 22 வெப்பநிலை, 25 வரை உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 23-26 உணரப்படும். வெயில் நிறைந்த ஒரு பகல் பொழுதையும் எதிர்பார்க்கலாம். திங்கட்கிழமைதான் கிளவுடியாக இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இப்போது சொல்லப்படுகின்றன. 22 வெப்பநிலையாகவும் 25 உணர்நிலையாகவும் இருக்கும் என்பதை இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. நேரம் காலை 11:09 இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாள விஷயம்
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
0: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
2: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: 6457-0651. Some conditions may apply.
7: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
8: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
9: Scarboroughவில் சரவண பவன். மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
10: Your favorite music on your favorite station.
11: 102.7.
12: It's East FM.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:22 ஆகியிருக்கின்றது. மெடிட்டரேனியன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இக்கோசிஸ்டம், அதனையும் அங்கிருக்கக்கூடிய அந்த மீன்பிடி துறையையும் பாதுகாப்பதற்கு இப்போது 8 கால்களை கொண்ட ஆமி வந்து தரையிறக்கப்படவில்லை, கடல் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது இந்த மெடிட்டரேனியன் கடல் பகுதியில். இத்தாலியன் சயின்டிஸ்ட் வந்து இந்த சமர் முழுவதுமே 130,000-க்கும் அதிகமான கொமன் ஆக்டோபஸை இப்போது கடலில் விட்டிருக்கின்றார்கள். அந்த ஆக்டோபஸஸ் எல்லாம் அவற்றின் மிக இளம் பருவத்தில்தான் கடலுக்குள் விடப்பட்டிருக்கின்றனவாம். எதற்காக என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் கடல் இனங்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ப்ளூ கிராப்ஸ், நீல நண்டுகள், அவற்றின் பெருக்கம் மிக மிக அதிகமாக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில்தான் அதனை உண்டு அந்த பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆக்டோபஸை அவர்கள் வெளியிலே விட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஆக்டோபஸ் என்று சொல்லி பார்த்தால் இவை வந்து லேபில் தானாம் முட்டையிலிருந்து வெளிவந்திருக்கின்றன. அதே நேரம் புதிதாக முட்டையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அந்த பராலாவல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய ஆக்டோபஸஸ் தான் இப்போது கடலுக்குள் விடப்பட்டிருக்கின்றன. இவை வெறும் ஒரு ஃபியூ மில்லிமீட்டர்ஸ் நீளமானதாகத்தானாம் காணப்படுகின்றன என்று சொன்னாலும், அவை வளர்ந்தால் அதுக்கு பிறகு அந்த இன்வேசிவ் கிரஸ்டேஷியன்ஸை எதிர்த்து அவற்றை உண்ணக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான எதிரிகளாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் அந்த விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். ப்ளூ கிராப்ஸ், நீல நண்டுகள் என்று சொல்லி பார்த்தால் ஒரு சில இடங்களில் அதன் பெருமதியே வேறு, ஆனால் ஒரு சில இடங்களில் அவற்றை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இப்போது நடவடிக்கை எடுக்கின்றார்கள். அதில் அமெரிக்காவின் மிட் அட்லாண்டிக் ரீஜன், மத்திய அட்லாண்டிக் பகுதிகள் என்று சொல்லி பார்த்தால் அங்கு வந்து நீல நண்டுகளுக்கு மிக மிக அதிகமான மதிப்பு இருக்கின்றதா. அது அவை வந்து ப்ளூ கிராப்ஸ் வந்து மதிப்பு மிக்க உள்ளூர் கடல் உணவாக அவை காணப்படுகின்றன என்று சொன்னாலும், ஏனைய இடங்களில் அவை வந்து இன்வேசிவ் ஸ்பீஷீஸாக, ஆக்கிரமிப்பு இனங்களாகத்தான் கருதப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். மெடிட்டரேனியன் கடல் பகுதிக்கு கடந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில்தான் அது கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் ஒரு தசாப்தத்திற்கு முன்புதான் அவற்றின் எண்ணிக்கை மிக மிக பல மடங்கு அதிகரிக்க தொடங்கியது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அது வந்து அந்த பகுதியை ஆக்கிரமித்து நிறைந்திருப்பதன் காரணமாக அங்கு இயற்கையாக வாழக்கூடிய பல உள்ளூர் இனங்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. அதே நேரம் இந்த பல்லுயிர் பெருக்கத்திற்கு அது பெரும் தடையாக இருக்கின்றதாம். இதை தாண்டி அங்கு நடைபெறக்கூடிய மீன்பிடி தொழிலுக்கும் அது பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்து ஒரு பெரும் பேரழிவை ஏற்படுத்த தொடங்கியிருக்கின்ற நிலையில்தான். இத்தாலியின் அரசாங்கம் அவற்றை கட்டுப்படுத்த கூடிய நடவடிக்கைகளுக்கான ஃபண்டிங்கை ஏற்கனவே தொடங்கி இருக்கின்றது. அந்த நாட்டின் அல்லது அந்த மெடிட்டரேனியன் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரையோரங்களில் இதற்கான பல திட்டங்கள் வந்து ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டிருந்தனவாம். அதற்கெல்லாம் அரசாங்கம் நிதியுதவியை வழங்கி வந்திருக்கின்ற நிலையில்தான் இப்போது ஒரு வித்தியாசமான ப்ராஜெக்டை முன்னெடுப்பதற்கு விஞ்ஞானிகள் திட்டமிட்டு அதனை செயற்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இயற்கையாக இந்த ஆக்டோபஸஸ் அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகத்தான் அங்கு இந்த மத்திய தரைக்கடல் பகுதியின் ஒரு குறுகிய வடக்கு பகுதியாக, நொதுனாமாக இருக்கக்கூடிய ஏட்ரியாட்டிக் சி பகுதியை அவர்கள் தெரிவு செய்திருந்தார்கள். அங்குதான் இப்போதைய இந்த ப்ராஜெக்ட் வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஆக்டோபஸை அங்கு வெளியிடக்கூடிய அந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்திருக்கிறார்களாம். ஒரு வளர்ந்த பெரிய ஆக்டோபஸ் ஒன்று ஒரு நாளைக்கு

நான்கு இந்த ப்ளூ கிராப்ஸை உண்ணும் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த நண்டை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஆக்டோபஸ் பெரிதும் உதவும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கின்றோம் என்பதைத்தான் அந்த விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் அந்த சூழலை பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு புதிய இனத்தை அறிமுகம் செய்யவில்லை, மாறாக இந்த ஏட்ரியாட்டிக் கடலில் ஏற்கனவே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பூர்வீக இனத்தின் எண்ணிக்கையை தான் இப்போது அதிகரிக்கின்றோம் என்று சொல்லித்தான் இந்த திட்டத்தில் முதன்மையாக செயற்படக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் போலோக்னா இன் இட்டாலி அதன் ஆய்வாளர்கள் குழு வந்து சொல்லியிருக்கின்றது. ஏற்கனவே இந்த ஆக்டோபஸஸ் அங்கு வாழுகின்றன, அவற்றின் எண்ணிக்கையை அதிகரித்து இந்த ப்ளூ கிராப்ஸை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு தான் முயற்சிக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் அந்த திட்டத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து ஆக்டோ ப்ளூ என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்றது. ஆக்டோபஸ், ப்ளூ கிராப்ஸ், இந்த இரண்டின் பெயரை இணைத்து தான் ஆக்டோ ப்ளூ என்று சொல்லி அதுக்கு பெயரிட்டு 2024 அது தொடங்கப்பட்டது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்று சொல்லி பார்த்தால் லேபில் செய்யப்படக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக அமைந்திருந்தன. அதே நேரம் இந்த பேபி ஆக்டோபஸை அங்கு எப்படி வளர்ப்பது என்பது தொடர்பாகவும் ஆரம்பத்தில் கவனம் செலுத்தப்பட்டு தான் இப்போது 100,000+ அதாவது 130,000+ இந்த பராலாவல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டோபஸஸ் வந்து ஏட்ரியாட்டிக் கடல் பகுதியில் இருக்கின்ற இரண்டு முக்கியமான டவுன்ஸில் விடப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பகுதி தானாம் மிக அதிகமாகவே இந்த ப்ளூ கிராப்ஸினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பகுதியாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த திட்டத்தில் ஏனைய யூனிவர்சிட்டிஸின் ஆய்வாளர்களும் கூட இணைந்திருக்கிறார்களாம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த திட்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நாங்களும் நம்புகின்றோம் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த திட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில பின்விளைவுகள் வந்து அதிக தாக்கத்தை ஏற்படுத்தாமல் தான் இருக்கும் என்பதையும் நாங்கள் நம்புகின்றோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அதிகளவிலே இந்த இளம் ஆக்டோபஸஸ் விடுவிக்கப்பட்டாலும் கூட அவை வந்து அதிகம் உயிரிழக்கலாம். அவற்றின் அந்த மோர்டாலிட்டி ரேட் வந்து 99.9% காணப்படுகின்றது. எனவே எல்லா அந்த சிறிய அந்த பாராலெவல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டோபஸஸும் வளர்ந்து பெரிதாக போவதில்லை. அவற்றில் ஒரு சில ஆயிரங்களில் தான் உயிர் பிழைக்கும். அவை வளர்ந்து அந்த நண்டுகளை கட்டுப்படுத்தும். அவற்றின் பாப்புலேஷனை அவை இயற்கையாகவே அங்கு பேணக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த திட்டத்தை நாங்கள் செய்து வருகின்றோம். பொதுவாக இந்த ஆக்டோபஸ் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து விரைவாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு இனமாகத்தனம் காணப்படுகின்றது. ஒரு பெண் ஆக்டோபஸினால் பல ஆயிரக்கணக்கான முட்டைகளை இட முடியும் என்று சொல்லித்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே அது விரைவாக இனம் பெருக்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்வேசி கிராப்ஸை இயற்கையாகவே கட்டுப்படுத்தும் என்று சொல்லித்தான் நாங்கள் இப்போது இந்த ஆக்டோ ப்ளூ என்று சொல்லப்படக்கூடிய பெரிய திட்டத்தை தொடங்குகின்றோம் என்று சொல்லியும் அந்த விஞ்ஞானிகள் இந்த தரவுகளை வெளியிடுகின்றார்கள். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 11:29.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty உம் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கொயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
8: என்றும் இசையுடன்
9: இஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
8: 102.7.

நேற்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை 11:42 இருக்கின்றது. கடந்த வியாழக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் லேக் ஒன்டாரியோவுக்கு லேக் அமெரிக்கா என்று பெயர் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சட்ட அணையில் கையெழுத்திட்டு இருந்தமை எல்லோருக்கும் தெரிந்தொரு விடயமாக இருந்திருக்கும். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை வந்து கூகுள் மேப்ஸ் அறிவித்திருந்தது, தாங்கள் அந்த பெயரை மாற்றுகின்றோம் என்று சொல்லி. அது அந்த மாற்றத்தை வந்து கொண்டு வந்ததை தொடர்ந்து கெனேடியன் ஆஃபிஷியல்ஸும் கூட இந்த பேர் மாற்றத்தை கடுமையாக எதிர்த்தாலும் கடந்த வார இறுதியில், அதாவது நேற்று முன்தினம், பல மாகாண அரசாங்க நிறுவனங்களின் இணையதளங்களில் இருக்கக்கூடிய வரைபடங்கள் வந்து அந்த நீர்நிலையை அமெரிக்க ஏரி என்று சொல்லி கனடாவிலும் கூட காட்டியிருந்தமை தொடர்பாக இன்று பல செய்திகள் வெளியிடப்படுகின்றன. இந்த பாடி ஆஃப் வாட்டரை வந்து லேக் அமெரிக்கா என்று சொல்லித்தான் இந்த வார இறுதியில் செவரல் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஏஜென்சி வெப்சைட்ஸில் பார்க்க முடிந்தது என்று சொல்லித்தான் சொல்லியிருந்தார்கள். அந்த ஆன்லைன் மேப்ஸில் அந்த பேர் மாற்றம் வந்து இங்கும் தென்பட்டிருந்தமை தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று திங்கட்கிழமை காலை பொழுதில் பல நிறுவனங்கள் தங்களது அந்த வெப்சைட்ஸோடு இணைக்கப்பட்ட அந்த மேப்ஸில் இந்த பேரை மீண்டும் லேக் ஒன்டாரியோ என்று சொல்லி மாற்றியிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மெட்ரோலிங்ஸ், ஹைட்ரோ ஒன், எல்சிபிஓ போன்றவை வந்து உத்தியோகபூர்வமாகவே அந்த மீள் மாற்றத்தை இன்று காலை பொழுதளவில் செயற்படுத்தி இருந்தன என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. கூகுள் மேப்ஸ் வந்து கடந்த சனிக்கிழமைதான் லேக் ஒன்டாரியோ லேக் அமெரிக்கா என்ற ஒரு பேர் மாற்றத்தை அமெரிக்காவிலும் சரி அல்லது சர்வதேச ரீதியாகவும் சரி கொண்டு வந்திருந்ததை தொடர்ந்துதான் இந்த வார இறுதியில் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏஜென்சிஸ் அவற்றின் அந்த ஒரு மேப்ஸிலும் கூட அந்த பெயர் மாற்றம் தென்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு பல இடங்களிலும் அந்த மீள் பெயர் மாற்றத்தை காணக்கூடியதாக இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கனடாவுடனான அந்த வர்த்தக போருக்கு மத்தியில் 400 ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்டாரியோ ஏரி என்று சொல்லி அழைக்கப்பட்டு வரக்கூடிய அந்த ஒரு லேக்குக்கு பெயரை மாற்றுவதற்கான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் கடந்த வியாழக்கிழமை அமெரிக்க அதிபர் சைன் பண்ணியிருந்தார். இந்த நடவடிக்கைக்கு வந்து கனேடியர்களும் சரி அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்பின் எதிர்ப்பாளர்களும் சரி கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள் என்று சொன்னாலும், உத்தியோகபூர்வமாக அமெரிக்காவை பொறுத்தளவில் அந்த பெயர்தான் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை தான் அவர் கொண்டு வந்திருந்தார் என்று சொல்லித்தான் இப்போது இந்த தகவல்களையும் கூட நாங்கள் மீண்டும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஒரு அமெரிக்க அதிகாரி என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேரடியாகவே ஆப்பிள் நிறுவனத்தையும் கூட தொடர்பு கொண்டு லேக் ஒன்டாரியோவை லேக் அமெரிக்கா என்று சொல்லி பேர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என்று சொல்லியும் இன்றைய செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே ஆப்பிள் மேப்ஸிலும் கூட அந்த மாற்றம் விரைவில் தென்படும் என்பதுதான் இப்போதைய தகவலாக காணப்படுவதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் கனடாவில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோலிங்ஸ், ஹைட்ரோ ஒன், எல்சிபிஓ போன்றவற்றின் அந்த தேர்ட் பார்ட்டி மேப்பிங் சர்வீசஸில் மீண்டும் லேக் அமெரிக்கா என்று சொல்லி வார இறுதியில் தென்பட்டிருந்த அந்த பெயர் லேக் ஒன்டாரியோ என்று சொல்லி மாற்றப்பட்டிருக்கின்றது என்று சொன்னாலும், ஒரு சில வெப்சைட்ஸில், ஒரு சில நிறுவனங்களின் அந்த வெப்சைட்ஸில் இன்னமும் கூட லேக் அமெரிக்கா என்று சொல்லி அது தென்படுகின்றது என்பதையும் கூட இப்போதைய செய்திகள் சொல்லுகின்றன. இருந்தாலும் சர்வதேச ரீதியாக தொடர்ந்து அது லேக் ஒன்டாரியோவாகத்தான் பார்க்கப்படும் என்று சொல்லி ஒன்டாரியோவின் பிரீமியர் டக் ஃபோர்டு அவர்கள் கடந்த சனிக்கிழமை முக்கியமான ஒரு செய்தியையும் கூட பகிர்ந்திருந்தார். ஒன்டாரியோவின் வினோனா பகுதியில்தான் லேக் ஒன்டாரியோ அதன் கரையோரமாக ஒரு புதிய ஒரு நேம் போர்டு ஒன்றையும் கூட அவர் திறந்து வைத்திருந்தார் என்று சொல்லியும் இங்கு அந்த தகவலையும் மீண்டும் ஞாபகப்படுத்த முடிகின்றது. லேக் ஒன்டாரியோ நவ் அண்ட் ஆல்வேஸ் என்று சொல்லி ஒரு பிரம்மாண்டமான பலகை, பேர் பலகை அவரால் திறந்து வைக்கப்பட்டு அப்போதுதான் அவர் இந்த தகவலையும் கூட பகிர்ந்திருந்தார். ஒன்டாரியோ ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்று சொல்லியும், தனது நலன்களை அது எப்போதும் பாதுகாக்கும் என்று சொல்லியும் முதல்வர் டக் ஃபோர்டு இந்த தகவலையும் கூட பகிர்ந்திருப்பதை இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வார இறுதியில் அது நிகழ்ந்திருக்கின்றது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த பெயரை வந்து எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம், அந்த லேக்கை எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம், ஆனால் உலகின் மற்ற நாடுகள் அதை எப்போதுமே லேக் ஒன்டாரியோ என்றுதான் அழைக்கும் என்று சொல்லி என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருந்ததையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாகவே அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் நீடிக்கக்கூடிய அந்த வர்த்தக பதற்றங்களும் கூட தொடர்கின்றன. அதுக்கு மேலும்
அதிகமான ஒரு தீவிரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் கடந்த வாரத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய வரிகள் இப்போது மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த வர்த்தக போரை தொடர்கின்ற இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 96 ஆண்டுகள் பழமையான அதிகம் அறியப்படாத ஒரு சட்டத்தை தானாம் இப்போது பயன்படுத்துகின்றார் என்று சொல்லித்தான் இந்த விவரங்களையும் காண முடிகின்றது. அந்த மாதிரியான ஒரு சட்டம் ஒன்று அமுலில் இருப்பது அல்லது நடைமுறையில் இருப்பதே பல வழக்கறிஞர்களுக்கு தெரியாமல் தான் காணப்படுகின்றது இப்போதும் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. 1930 எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டாரிஃப் ஆக்ட் இருக்கின்றதாம், செக்ஷன் 338, அதனை பயன்படுத்தித்தான் இப்போது 20 பில்லியன் டாலர்ஸ் பெறுமதியிலான கெனேடியன் இம்போர்ட்ஸுக்கு 50% டாக்ஸை அமெரிக்க அதிபர் அமுல்படுத்தியிருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருந்தது. எனவே அதை எதிர்த்துத்தான் கனடாவும் கூட டாலர் ஃபார் டாலர் என்று சொல்லப்படக்கூடிய ரிட்டாலியேஷன் வரிகளை அறிமுகம் செய்திருந்ததையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி வர்த்தக போர் உச்சக்கட்டத்தில் நீடிக்கின்ற இந்த நிலையில்தான் மீண்டும் இந்த லேக் ஒன்டாரியோவின் பெயர் மாற்றமும் கூட கனடா அமெரிக்கா இடையிலான அந்த பதற்றத்தை இன்னமும் அதிகரித்திருக்கின்றது. 11:48 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நேரம் 11:53. நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. சூரிய வெளிச்சம் இல்லாமல் தொடர்ச்சியாகவே மழை இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாளை தொடர்ந்து அனுபவிக்கப் போகின்றோம். அதற்கான ஒரு ஸ்பெஷல் வெதர் ஸ்டேட்மெண்டும் சுற்றுச்சூழல் கனடாவினால் விடுக்கப்படுகின்றது. பல இடங்களிலும் 30 மில்லிமீட்டரை தாண்டிய மழை பொழிவுக்கான சாத்தியங்கள் தொடர்கின்றது. இடியுடன் கூடிய மழையாகவும் அது இருப்பதைத்தான் அந்த ஸ்பெஷல் வெதர் ஸ்டேட்மெண்ட்லே சொல்லியிருக்கின்றார்கள் என்பதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். வெப்பநிலை தொடர்ந்து உயர்கின்றது. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு அதிக வெப்பம் நீடிக்கக்கூடிய சாத்தியங்களும் சொல்லப்படுகின்றன என்பதையும் கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் திங்கட்கிழமை காலை இப்பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களே, மீண்டும் சந்திக்கலாம்.
1: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 EastFM.ca.
2: ஸ்கார்போரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: சயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சயோன் டாக்ஸ் .ca.
4: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில் Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேரம் சரியாக 12 மணி. நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வலையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் திங்கட்கிழமை ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதேபோன்று நாளைக்கு இன்னொரு புத்தமதிய மாதம் வர இருக்கிறது. அதே வேளையில் பாடசாலைகளும் ஆரம்பிக்க இருக்கின்றன. வருகின்ற செவ்வாய்க்கிழமை பாடசாலைகள் இன்னும் ஒரே ஒரு வாரம்தான் இருக்கின்றது பாடசாலைகள் ஆரம்பிப்பதற்கு அப்படி என்று சொல்லி, அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொண்டு நாங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகிறோம். வளமை போன்று 12 மணி தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் இன்ஸ்டாஃபேமில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரோனோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. அதேபோன்று வழியை நாங்கள் வானிலையை பார்க்கலாம். பார்க்கவே தேவையில்ல, சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சடாரன்னு பெரிய சத்தமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மழையா இது அட்டமலை என்ற மாதிரி தான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கின்றது. 21 பொது வெப்பநிலையை பார்க்கும்போது அதே வழியில் 23 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப்போகுது. நாளைக்கு வந்து 29 வரை வெப்பநிலை உயர்வடைய இருக்கின்றது. நாளைக்கு மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போதைக்கு வந்து வியாழன் வரைக்கும் மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, பார்க்கலாம் டெய்ல மாற்றம் வரலாம். எரிபொருள் நிலையை பார்த்தால் இன்றைக்கு மாற்றமில்லை அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று eastfm.ca க்கு சென்றீங்கன்னு சொன்னால் அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை உலகத்தின் இந்த இடத்திலிருந்து கேட்டு மாளலாம். அதிலேயே வந்து ஈஸ்ட் எஃப்எம் உடைய ஆப்பும் இருக்கின்றது. இலகுவாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாள முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. குரலை கொஞ்சம் கடன் வாங்கி கதைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, பரவாயில்ல, அப்படியே வந்து நாங்கள் நிகழ்ச்சிகள் செல்லலாம். இந்த மழைக்கான ஒரு பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்.

12:07 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்து கொண்டிருக்கிறது. அட்டமில்லதான் நீ என்று சொன்னால் இன்றைக்கு வந்து ட்ரோண்டோ பகுதியில் ஒரு 50 மில்லிமீட்டர் அளவிலான மழைப்பொழிவுக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சுற்றுச்சூழல் கனடாவினால். அவை நீங்கள் வழியிலே செல்லும்போது அதற்கேற்ற வகையிலே முன்கூட்டி கொஞ்சம் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்வது நல்லது. எக்ஸ்ட்ரா டைம் வைத்து அதே போன்று குட்டியொண்ட கையோட அல்லது ரெயின் கோட் ஒன்றை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதே போன்று சிட்டி வந்து ஞாபகப்படுத்தியிருக்கிறது, இந்த மழை நேரங்களில் வந்து சுவர்ஸ் அதனூடாக வருகின்ற நீர் அது வந்து வேஸ்ட் வாட்டரையும் ஸ்ட்ரோம் வாட்டரையும் சேர்த்து தான் கொண்டு வரும் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இது வந்து அப்படியே கொஞ்சம் அதனால தான் இந்த பீச்சஸ் போன்றவற்றில் கடுமையான மழைக்கு பின்னர் வந்து ஈக்கலை லெவல் எல்லாம் அதிகமாக இருப்பது தெரிந்த விஷயம். ஸ்விம்மிங்குக்கு வந்து அது சேஃபாக இருக்காது அப்படி என்று சொல்லியெல்லாம் சொல்வார்கள். ஆகவே இது தொடர்பான விவரங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் நீங்கள் toronto.ca போய் அது தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வழியிலே டிராஃபிக் அலர்ட் ஒன்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஈஸ்ட் பவுண்ட் லேன்ஸ் இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளாகின்றனவாம். லேக்ஷோ ப்ளோவார்ட் ஒன்டாரியோ டிரைவ் ஸ்ட்ராச்சன் அவென்யூக்கும் இடைப்பட்ட பகுதி அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஆர்பிசியில் ஒரு ஈவெண்ட் நடைபெறுகிறது ஆம்பி தியேட்டரில். இதன் காரணமாக செப்டம்பர் 1, 2 மற்றும் 5 தேதிகளில் மாலை 5 மணியிலிருந்து அதிகாலை 1 மணி வரைக்கும் ஈஸ்ட் பவுண்ட் லேன்ஸ் வந்து குறைக்கப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் முன்கூட்டியை வந்து திட்டமிட்டுக் கொள்வதற்கு, அதாவது செப்டம்பர் 1 என்று சொன்னால் நாளைக்கு தான் அது, நாளை மறுதினம் அதே போன்ற 5 தேதி இந்த வீதிகளில் வந்து குறைப்பிருக்க போகுது. அதே வழியில் ரைட் லேன் கேர்ப் லேன் வந்து ஈவெண்ட் பிக்கப்புக்கும் ட்ராப் ஆஃபுக்கும் தான் இருக்க போகுது. நார்மலானவர்கள் அதிலே செல்ல முடியாது என்பதை சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்கள் இஸ்டெஃபம்மோடு. 12:09

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School, Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
10: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

மூன்று இடைத்தேர்தல்கள் வந்து இன்றைக்கு இடம்பெறுகின்றன. கீ ஃபெடரல் பை எலெக்ஷன்ஸ் வந்து இன்று இடம்பெறுகின்றன சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றும் எவை அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஆண்டாரியோவிலே வந்து பீச்சஸ் ஈஸ்ட் யோக் அந்த பகுதியிலும், அதே போன்று குபேக்கினுடைய சிக்குட்டிமில்லை அந்த பகுதியிலும், மூன்றாவது வந்து நோர்த் வான்குவர் கபிலானோ அந்த பகுதியிலும் இடம்பெறுகின்றதான் பிரிட்டிஷ் கொலம்பியாவில். காலை 7 மணிக்கே பால்ஸ் எல்லாம் ஆரம்பித்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே எலெக்ஷன்ஸ் கனடா கூறியிருக்கின்றது, ஆகஸ்ட் 21-24 வரையில் 4 நாட்கள் அட்வான்ஸ் ஓட்டிங்கும் இடம்பெற்றிருந்ததாம். இதிலே 39,500 கெனடியன்ஸ் வந்து ஏற்கனவே வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதிலும் நார்த் வான்குவர் கபிலானோ அந்த பகுதி ஒரு ரெக்கார்டட் ஹையஸ்டாக இருந்ததாம். ஏர்லியாகவே வாக்களித்தவர்கள் வந்து 16,700 இருந்திருக்கின்றார்கள். அந்த பகுதியில் தான் அதிகபட்சம் பேர் முன்கூட்டியே வாக்களித்திருந்தார்களாம். அதே போன்று பீச்சஸ் ஈஸ்ட் யோக் பகுதியில் 11,800, குபேக்கிலே வந்து 11,000 பேரும் முன்கூட்டிய வாக்களிப்புக்கு சென்றிருந்தார்கள், வாக்களித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12:23, சிட்டி வந்து இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி இருக்கிறது. என்ன என்று சொன்னால், இது எங்களோட சுற்றுச்சூழலை வந்து நாங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்கிற விதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பபிள் கம், கம்ஸை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மென்று விட்டு உடனடியாக சிலர் வந்து ப்ராப்பராக தான் செய்வார்கள், ஆனால் ஒரு சிலர் வந்து அதை கவனிக்காமல் எங்களோட வாயிலிருந்து போனால் காணும்ன்ற மாதிரி ஒரே தப்பில் துப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது வந்து டம்ப் பண்ணுறதில் உண்மையிலேயே நாங்கள் அப்படியே வந்து டம்ப் பண்ணக்கூடாது. அது ஒரு பேப்பரில் எதுலேயோ வந்து பண்ணி சுத்தி விட்டு தான் அதை போட வேண்டும் என்றது வந்து அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், அது சிட்டி சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கையில், ஒரு நீங்கள் வெளியில் துப்புறதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஃபியூ மூமெண்ட்ஸ் காணும், ஆனால் அது வந்து இந்த சுற்றுச்சூழலிருந்து அகற்றப்படுவதற்கு நிறைய காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அது ஸ்டிக் பண்ணிவிட்டால் அது வந்து ரிமூவ் பண்ணப்படுவதற்கு மிகவும் காலம் எடுக்க, அவ்வளோ அசௌகரியமாக இருக்கும்னு சொல்லியும் தெரியும். அது மாத்திரமில்லாமல் இந்த பறவைகள், ஏனைய உயிரினங்கள் எல்லாம் வந்து அப்படியே வெளியிலேயே இது திறந்து இருக்கும்போது அதை தெரியாமல் உண்ணத் தொடங்கிவிட்டு உண்பதற்கு வாயில் எடுத்துவிட்டால் அது வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிவிடும், அவங்களால உண்ண முடியாது, சுவாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருக்காகவே எப்போதும் இந்த கம்மை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஏதாவது ஒன்றில் வந்து ரேப் பண்ணி விட்டு அப்படியே சுற்றி விட்டு அதை ப்ராப்பராக வந்து டம்ப் பண்ணி கொள்ளுங்கள், வீசுங்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. 12:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஆண்டாரியோ ஏரியின் பெயரை லேக் அமெரிக்கா என மாற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நடவடிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சில ஆண்டாரியோ அரசு நிறுவனங்களின் இணையதளங்களில் ஏரியின் பெயர் தற்காலிகமாக லேக் அமெரிக்கா என காட்டப்பட்டுள்ளது. மெட்ரோலிங்ஸ், ஹைட்ரோவன் மற்றும் எல்சிபிஓ உள்ளிட்ட நிறுவனங்களின் இணைய வரைபடங்களில் இந்த மாற்றம் இடம்பெற்ற நிலையில் இன்று காலை மீண்டும் லேக் ஆண்டாரியோ என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இதேவேளை ஆண்டாரியோ ஏரியை லேக் அமெரிக்கா என மாற்றும் முயற்சியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆப்பிள் நிறுவனத்தையும் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளதாக அமெரிக்க உள்துறை அமைச்சர் டக் பெஹம் தெரிவித்துள்ளார். திருகோணமலை கன்னியா வெண்ணீருட்டு பகுதியில் பிள்ளையார் ஆலயம் அமைந்திருந்த இடத்தில் தொல்பொருள் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டட நிர்மாண வேலைகளுக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கு தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தொல்லியல் சட்டத்தின் 20வது பிரிவின் கீழும் நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட இணக்கத்தின்படியும் அந்த இடத்தில் பாதுகாத்தல் மட்டுமே செய்யப்படலாமே தவிர புனர் நிர்மாணம் அல்லது புதிய கட்டுமானங்கள் எதையும் செய்ய முடியாது என்று வாதாடினார். இந்நிலையில் தொல்பொருள் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டட நிர்மாண வேலைகளை உள்ள நிலையிலேயே அப்படியே இடைநிறுத்துமாறும் மேற்கொண்டு எந்தவிதமான பணிகளையும் முன்னெடுக்க வேண்டாம் என்றும் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவுடன் தொடர்புடைய ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் லராக் தீவு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இதேவேளை ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் மின்ஹாத் விமானப்படைத்தளம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் முன்வைத்த குற்றச்சாட்டை ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-8-9552.
3: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் என்ற போன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-888-2426.
5: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
6: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

12:43 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் லேக் ஒன்டாரியோவை இப்போது டார்கெட் பண்ணி லேக் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இழுத்து வச்சு வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி தெரிந்த விஷயம். ஆனால் வந்து கெனடிய தரப்புலேயே அதற்கு எதிர்ப்பு எழுந்திருந்தது. இது வந்து எங்களுடைய மூத்த குடியினருடைய ஒரு சொல் தான், அது அவர்களினுடைய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்ற விதத்திலே காலங்காலமாக அந்த பெயர் தான் இருந்து வருகின்றது. இவர் சைன் வைக்கிறதுல எந்த மாற்றமும் வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்ததும் தெரிந்த ஒரு விஷயம். சரி, இந்த நேரத்தில் இப்போது சில நிறுவனங்கள் என்ன செய்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி பார்க்கையில், குறிப்பாக சில பிரதானமான நிறுவனங்கள் கூட எங்களுடைய மெட்ரோலிங்ஸ் ஆகட்டும், ஹைட்ரோவன், அதே போன்று எல்சிபிஓ உள்ளிட்ட சில இடங்களில் வந்து அவர்களுடைய அந்த வெப்சைட்டில் பார்க்கையில் அது வந்து லேக் ஆன்டாரியோ, அது வந்து லேக் ஆன்டாரியோக்கு பதிலாக லேக் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி தான் காட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கூகுள் என்ன செய்தது அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் வந்து காட்டுமாம் லேக் அமெரிக்கான்னு சொல்லி, கனடாவுக்குள்ள வந்து லேக் ஆன்டாரியோ லேக் அப்படின்னு சொல்லி காட்டுகின்றதாம். இப்படி இருக்கின்றது நிலைமை. அவங்களுக்கு குழம்பு போய் இருப்பாங்களோ என்னோ தெரியல. சரி, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் விடுவாரா, அடுத்தது எங்கே போயிருக்கார் அப்படின்னு சொன்னால் ஆப்பிள்கிட்ட போயிருக்கிற ஆப்பிள். ஆப்பிள், நீங்களும் இந்த பேரை வந்து, அதாவது இந்த ஆன்டாரியோ லேக்ன்றதை வந்து லேக் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி மாற்றீங்களா, மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேனாம். சரி, ஆப்பிள் என்ன செய்ய போதோ தெரியவில்லை, பார்க்கலாம். 12:45 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589399.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
5: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058839109.
6: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட்.

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக ஒரு சுற்றோண்டோ அழைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம் இன்னும் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இப்போது வெப்பநிலை 21 இருக்கின்றது. மழையும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று சொன்ன பகுதியில் இன்று மட்டுமே ஒரு 30 to 50 மில்லிமீட்டர் அளவிலான மழைப்பொழிவுக்கான சாத்தியம் சுற்றுச்சூழல் கனடாவினால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளையில் இந்த மழை வந்து அதிகாலை 4-5 வரையில் தொடரும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. நாளைக்கு 29 வரை வெப்பநிலை உயர்வு இருக்கப் போகிறது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது. அதே போன்று istfm.ca சென்று உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாளலாம். அதே போன்று istfm ஆப்பையும் istfm.ca நீங்கள் செல்வதன் மூலம் இலகுவாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். பிரதிமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழுடாகவும் யூடியூபில் istfm 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்டெஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 4168241212 மின்னஞ்சல் இருக்கின்றது. ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com.

ஒரு மணி 5 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கப்ரீஸ் ஆப்பலோ யோக் சினிமாஸில் யாஷ் நடிப்பில் டாக்ஸிக், சூர்யா நடிப்பில் விஸ்வநாதன் சன்ஸ் மற்றும் ஹாய் ஒன்ஸ் மோர் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கப்ரீஸ் ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இந்த வெளியிலே பார்க்கலாம். ட்ரோனோ போலீசார் ஒரு 2 வார காலமான சிட்டி வைடான ஒரு கேம்பெயின் ஒன்றை வந்து செய்திருந்தார்கள். இதை சொல்லிட்டு தான் அவங்க செய்வாங்க. இதை எதை டார்கெட் பண்ணியதாக இருந்தது அப்படி என்று சொன்னால், ஒரு பாதுகாப்பற்ற அதே போன்று ஒரு இல்லீகலான சட்டத்துக்கு புறம்பான மைக்ரோ மொபிலிட்டி யூஸ் எப்படியெல்லாம் இந்த சிறிய ஊர்திகளை வந்து பயன்படுத்துகின்றார்கள் அப்படி என்று சொல்லி இந்த கேம்பெயின் வந்து இடம்பெற்றிருந்தது. பாடசாலைகளும் ஆரம்பிக்க இருக்கிற இந்த நேரத்தில் வந்து முட்கூட்டியே வருட வருடப்படியான விடயம் நடைபெறும். இது வந்து ரைடர்ஸ், பெடஸ்ட்ரியன்ஸ், அதே போன்று இந்த மைக்ரோ மொபிலிட்டி ரைடர்ஸ், பெடஸ்ட்ரியன்ஸ், அதே போன்று டிரைவர்ஸ், வாகன ஓட்டிகள், இவங்க எல்லாருக்கும் வந்து என்னென்ன விடயங்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைகின்றன, அவர்களுடைய எந்தெந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அறிவதற்கான ஒரு கேம்பெயினாக ஆகஸ்ட் 10 24ஆம் தேதி வரையில் நடைபெற்றிருந்தது. இது பார்க்கையில் இந்த 2 வார காலத்தில் மாத்திரம் 324 டிக்கெட்ஸ், அதே போன்று வார்னிங் வந்து வழங்கப்பட்டிருந்தது அப்படி என்று சொல்லியும், 1200 மேலான பைக் லேன் பார்க்கிங் ஃபைன்ஸும் வழங்கப்பட்டிருந்தன என்று சொல்லி ட்ரோனோ போலீசார் கூறியிருக்கிறார்கள். 1:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-216-821-0462-416-216-821-0462-416-216-821-0462-416-216-821-0462-416-216-821-0462-416-216-821-0462-416-216-821-0462-416-216-821-0462-416-216-821-0462-416-216-821-0462-416-216-821-0462-416-816-921-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462-416-816-821-0462
1: கிடைக்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421 416-626-8421.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
6: துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: என்ன சரியா சிரம
9: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் தமிழில் உரையாட 416-704-8074.
10: பாட்டுக்கு பண்பலை. 102.7.

ஒரு மணி 17 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொராண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம், சில்ட்ரன்ஸுக்கான பிரேக்ஃபாஸ்ட் கிளப்ஸ், இது வந்து கனடாவிலேயே ஒரு லார்ஜஸ்டான பேக் பேக் கிவ் அவேயை வழங்க இருக்கின்றன அப்படின்னு சொல்லியே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கிற நிலைமைகளில் வந்து நிறைய பேருக்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். குறிப்பாக வந்து டொரோனோ பேஸ்ட் ஒரு சேரிட்டி ஒன்று தான் இந்த முடிவை இப்போது எடுத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இது வந்து குழந்தைகளுக்கு, பாடசாலை செல்கின்ற குழந்தைகளுக்கு வந்து உணவுகளை வழங்குகின்ற ஒரு சேரிட்டியாக இருக்கின்றதாம். அதுதான் இப்போது பாடசாலைகள் மீளவும் ஆரம்பிக்க இருக்கிற இந்த நேரத்திலே வந்து குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தேவையான இந்த பாடசாலை பைகளை வந்து வழங்குவதற்கான நடைமுறையை வந்து மேற்கொள்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக வந்து ஏராளமான நூற்றுக்கணக்கான வாலண்டியர் சிஎன்இயில் கூடியிருந்தார்கள் திங்கட்கிழமை இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏராளமான நோட் புக்ஸ் ஆகட்டும், பிளானர்ஸ், பென்சில் கேசஸ், லஞ்ச் பாக்ஸஸ், ஸ்கூல் எசென்சியல், இப்படி நிறைய விடயங்கள், இவை உள்ளடங்கலான நிறைய பாடசாலைக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அப்படியான விடயங்கள் எல்லாம் இருந்தன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 4000 அதிகமான பேக் பேக்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கின்றதாம். இது வந்து சில்ட்ரன்ஸுக்கான பிரேக்ஃபாஸ்ட் கிளப்ஸ் அனுவல் பேக் பேக் கிவ் அவே இடம்பெற போகிறது அப்படின்னு சொல்லியும், இது ஒரு நாட்டிலே காணப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு கிவ் அவேயாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, நல்ல ஒரு விடயம் தான். 1:19 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஆண்டாரியோ ஏரியின் பெயரை லேக் அமெரிக்கா என மாற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நடவடிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சில ஆண்டாரியோ அரசு நிறுவனங்களின் இணையதளங்களில் ஏரியின் பெயர் தற்காலிகமாக லேக் அமெரிக்கா என காட்டப்பட்டுள்ளது. மெட்ரோலிங்ஸ், ஹைட்ரோவன் மற்றும் எல்சிபிஓ உள்ளிட்ட நிறுவனங்களின் இணைய வரைபடங்களில் இந்த மாற்றம் இடம்பெற்ற நிலையில் இன்று காலை மீண்டும் லேக் ஆண்டாரியோ என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இதேவேளை ஆண்டாரியோ ஏரியை லேக் அமெரிக்கா என மாற்றும் முயற்சியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஆப்பிள் நிறுவனத்தையும் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளதாக அமெரிக்க உள்துறை அமைச்சர் டக் பர்கம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 50 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ந்தும் டெங்கு அதி அவதான வலயங்களாக காணப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாண்டில் இதுவரை 95,174 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 9,838 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் மட்டும் 50,358 பேர் டெங்கு தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். இதேவேளை 2026 ஆண்டில் இதுவரை 72 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான முதல் வீட்டுப்பட்டியல் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. நகர்ப்புற கிராமப்புறங்களில் முழுமையான கணக்கெடுப்பை உறுதி செய்வதற்காக இந்த பணியில் 1.15 லட்சத்திற்கும் அதிகமான கணக்கெடுப்பாளர்களும் 19,000 மேற்பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டனர். 1948 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி இந்த செயல்பாட்டின் போது சேகரிக்கப்படும் அனைத்து தனிநபர் பதில்களும் ரகசியமாக வைக்கப்படுகின்றன. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இரண்டாம் கட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: Ajax Mitsubishi-யின் பிகஸ்ட் சம்மர் சேல் ஆஃப் தி இயர். 100 மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமது தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 ட்ரேட் இன் போனஸ் பெறுங்கள். 4378607002. பிளக் இன் ஹைபிரிட் மாடல் சரங்களாக செலக்டட் RVR மற்றும் அவுட்லாண்டர்களை 0% ஃபைனான்ஸில் பெறுவதோடு 10 பவர் ட்ரெயின் வாரண்டியுடன் நோ சார்ஜ் 10 அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 4378607002.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல் சாரீஸ், லெஹெங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
6: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
5: இஸ் எஃப்எம் 102.7.

1:46 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இன்றைக்கு வந்து August 31 ஆகஸ்ட் மாதத்தினுடைய நிறைவு நாளில் நாங்கள் இருக்கிறோம். அதே போன்று நாளைக்கு நம்ம 39 செப்டம்பர் மாதம் 1 இருக்க போகிறது. இந்த நிலையிலே வந்து செப்டம்பர் மாதம் தொடக்கம் செப்டம்பரிலிருந்து பல புதிய சட்டங்கள் வந்து அமலுக்கு வருகின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து ஜஸ்ட் ஒன் டைம் பேமெண்டாக CDP, அதாவது கனடா டிசேபிலிட்டி பெனிஃபிட், அந்த கொடுப்பனவு வந்து இந்த எலிஜிபிளான கனடியன்ஸுக்கு ஒன் டைம் பேமெண்டாக $150 கிடைக்க இருக்கிறது அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான அவர்களுக்கான அந்த தேவையான பணம் என்பது அதிகரிக்க இருக்கிறது September 1 தொடக்கம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கனடாவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை செலவு, கல்வி கட்டணம், அதே போன்ற பயண செலவுகள் போன்றவற்றை இவர்களால் செலுத்த முடியும் என்பதை உறுதி செய்கின்ற விதத்தில் இந்த உயர்வு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் September 2025 பார்க்கையில் ஒரு அப்ளிகண்ட்டுக்கு வந்து $22,895 என்ற அந்த ஃபினான்ஷியல் அந்த கேப்பை வந்து இவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டியிருந்ததாம். ஆனால் இப்போது 2026 செப்டம்பர் தொடக்கம் 23,448 அது உயர்த்தப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அமெரிக்காங்களுடைய கெனடிய பொருட்களுக்கு விதித்த இந்த டரிஃபுக்கு எதிராக கவுண்டர் டரிஃப் கனடா விதிக்க இருக்கின்றது. இந்த நடைமுறை September 8 முதல் நடைமுறைக்கு வருகின்றது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அமெரிக்காவினுடைய வரிகளுக்கு இணையாக $27.6 மதிப்பிலான அமெரிக்க பொருட்கள் மீது 15%, 25%, 50% என்று சொல்லி இந்த கவுண்டர் டரிஃப்ஸ் வந்து வர இருக்கின்றன. இது September 8 தொடக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று இந்த ட்ரேட் வோரினால் பாதிக்கப்படக்கூடிய கெனடியன் எம்ப்ளாயீஸ் போன்றோருக்கு, அதாவது எம்ப்ளாயீஸுக்கும் தொழிலாளர்கள், அதேபோன்று பிஸ்னஸஸ் வணிகங்களுக்கு $7.5 மதிப்பிலான பல மாற்றங்கள் அவர்களுக்கு உதவுகின்ற விதத்திலே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் முன்னர் பார்த்திருந்தோம். 1:49 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடிய நெல்ஸ்மியர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமி அண்ட் சன்ஸ் 416-298-1598.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்ச், ஹோம்வொர்க் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.

நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். 21 இருக்கின்றது. அதே வழியில் இன்று அதிகூடிய வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ். மழைக்கான பொழுதாக தொடர்ந்து இருக்கப் போகின்றது. நாளை அதிகாலை வரையில் இந்த மழை பொழிவிற்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு அதிகூடிய வெப்பநிலை 28 இருக்கும் என்று சொல்லி இப்போது எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் எரிபொருள் விலையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. ESTFM.CAM இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நேரடியாக கேட்டு மாள்வதற்கு அதே போன்று ESTFM.CAM அதன் ஊடாகவே நீங்கள் எங்களுடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்வதற்கான வசதியும் இப்போது காணப்படுகின்றது. அதே வேளையில் பிரத்திமா தரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ESTFM தமிழூடாகவும், யூடியூபில் ESTFM 102.7 ஊடாகவும் நீங்கள் கேட்டு மாளலாம். ESTFM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது. ESTFM 102.7@gmail.com.

இரண்டு மணி 6 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து தனக்கான இடத்தை மீளவும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. வேர்ல்டு பெஸ்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் கடந்த ஆண்டு இருந்ததை விட இன்னமும் அது முன்னேறி இருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் இப்போது கூறப்பட்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியிலே வந்து ஷாங்காய் அவர்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டிஸை வந்து ரேங்க் பண்ணியிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலே தான் இப்போது இந்த ரேங்கிங் தொடர்பான விடயம் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு முன்னேறி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை வந்து நாங்கள் கொஞ்சம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இரண்டு மணி 7 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம்.
1: உள்ளங்கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
2: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
1: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
2: 6479 8669.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
7: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளம் பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7
8: East FM.

2:20 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. சரி, ஷாங்காய் ரேங்கிங், அதில் கூறப்பட்டிருக்கிற யூனிவர்சிட்டி ரேங்கிங் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அகாடமிக் ரேங்கிங் தான் இது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கல்வி தரத்திலே வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் உலகளாவிய ரீதியில் சிறந்தவையாக இருக்கின்றன அப்படி என்று சொல்லி இந்த ஆண்டிற்கான இந்த தரப்படுத்தல் வந்து ஆகஸ்ட் மாதத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே எங்களுடைய யுஎஃப்டி வந்து கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இன்னும் ஒரு படி மேலே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 25 இடத்தில் கடந்த ஆண்டு இருந்திருக்கின்றது 2025. இப்போது 2026 ஆண்டிலே இந்த கல்வியின் தரத்தில் இன்னமும் ஒரு படி மேலே போய் 24 இடத்திற்கு வந்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எத்தனை புள்ளிகளை பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தால் 45.2 புள்ளிகள் கிடைத்திருக்கின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவுக்கு. அதே போன்று இந்த முன்னிலை வகித்த யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் குறிப்பாக முதல் 5 இடங்களை பார்த்தோம் என்று சொன்னால் முதலாம் இடத்தில் ஹவார்ட் யூனிவர்சிட்டி 100 பெற்று நல்ல பள்ளியாக முன்னால் வந்திருக்கு. 2 இடத்தில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி 80.2 புள்ளிகள். அதே போன்று மெசச்சூட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT அப்படி என்று சொல்லுவோமே, மசச்சூசட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி, அப்படித்தான் வாய் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகுது. MIT என்று சொல்லி சொல்லுகின்ற அந்த டெக்னாலஜிக்கு பெயர் போன ஒரு யூனிவர்சிட்டி, அது வந்து 3 இடத்திற்கு வந்திருக்கின்றது. 4 இடத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் வந்திருக்கின்றது. 5 இடத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லி, அது வந்திருக்கின்றது. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கையில் இந்த 5 யூனிவர்சிட்டிஸும் கடந்த ஆண்டு முன்னிலை வைத்திருந்தன என்பதும் தெரிந்த ஒரு விஷயம், அதாவது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. கடந்த ஆண்டும் கூட இந்த முக்கியமாக இந்த 5 யூனிவர்சிட்டிஸும் வந்து அதே ஆர்டரில் தான் இடம் பிடித்திருந்தன. அதே போன்று இந்த ஆண்டும் முன்னிலை வைத்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ போலீசார் 2 வாரங்கள் நடத்திய பாதுகாப்பு நடவடிக்கையில் சைக்கிள், இ பைக்ஸ், இ ஸ்கூட்டர்ஸ் சாரதிகளுக்கு விதிமீறல்கள் தொடர்பாக 324 அபராதங்களையும் மற்றும் எச்சரிக்கைகளையும் வழங்கியுள்ளனர். சட்டவிரோதமாக நடைபாதையில் சைக்கிள் ஓட்டுதல், சைக்கிள் பாதையில் எதிர் திசையில் செல்வது மற்றும் முறையற்ற முறையில் இ பைக்ஸ், இ ஸ்கூட்டர்ஸ் பயன்படுத்துதல் உள்ளிட்ட ஆபத்தான செயல்கள் கண்காணிக்கப்பட்டன. இதேவேளை டொரண்டோவின் அனைத்து பொது இடங்களிலும் இ பைக்ஸ், இ ஸ்கூட்டர்ஸ் தொடர்ந்து தடை செய்யப்பட்டுள்ளன என போலீசார் நினைவூட்டியுள்ளனர். திருகோணமலை கன்னியா வெண்ணீருட்டு பகுதியில் பிள்ளையார் ஆலயம் அமைந்திருந்த இடத்தில் தொல்பொருள் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டட நிர்மாண வேலைகளுக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கு தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தொல்லியல் சட்டத்தின் 20வது பிரிவின் கீழும் நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட இணக்கத்தின்படியும் அந்த இடத்தில் பாதுகாத்தல் மட்டுமே செய்யப்படலாமே தவிர புனர் நிர்மாணம் அல்லது புதிய கட்டுமானங்கள் எதையும் செய்ய முடியாது என்று வாதாடினார். இந்நிலையில் தொல்பொருள் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டட நிர்மாண வேலைகளை உள்ள நிலையிலேயே அப்படியே நிறுத்துமாறும் மேற்கொண்டு எந்தவிதமான பணிகளையும் முன்னெடுக்க வேண்டாம் என்றும் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவுடன் தொடர்புடைய ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் லராக் தீவு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இதேவேளை ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் மின்ஹாத் விமானப்படைத்தளம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் முன்வைத்த குற்றச்சாட்டை ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்கின்றோம். லோயர் பிரசாந்தி பரம்சோதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகள் ஏற்பட்டால் எவ்வாறான தவறுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும்?
3: லாவின் படிக்கு எவிடன்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு விஷயமா இருக்குது. அநேகமான ஆக்கள் என்ன செய்யறா, வழுக்கி விழுந்தோன்னு வெக்கப்பட்டு போய் அந்த இடத்துல இருந்து ரக்கண்ட எழும்பி மூவ் பண்ணிட்டு அதுல எவிடன்ஸ கலெக்ட் பண்ணாம வந்துடுவினம். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு இன்ஜுரிஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா அவங்கள்ட்ட ஒரு எவிடன்ஸும் இருக்காது. லைக் நாங்க இன்சூரன்ஸ் கிளைமுக்கு போகும் போது அப்ப முக்கியமா நீங்க வழுக்கி விழுந்தாலோ தடுக்கி விழுந்தாலோ அந்த கண்டிஷன் ஆஃப் த ஃபுளோர நீங்க பிக்சர் எடுத்து போன்ல கட்டாயமா வச்சிருக்க வேணும், அதை சேவ் பண்ணி வச்சிருக்க வேணும். அதே நேரம் அதுல நீங்க யாற்ற பிழையால நீங்க வழக்கி விழுந்தீங்களோ ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்டையா இல்லாட்டி நீங்க ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியோ யார்ட்டையோ நீங்க அந்த அவங்களோட பிழையால நீங்க விழுந்தனீங்கன்றதை நீங்க ரிப்போர்ட் பண்ண வேணும். இப்ப அநேகமான இடங்கள்ல செக்யூரிட்டி கேமராஸ் இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அந்த செக்யூரிட்டி கேமராஸ் கிளிப்ஸ் எடுத்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்கும். அடுத்தது உங்களோட ஷூஸ் நீங்க பிரிசர்வ் பண்ணி வைக்க வேணும். ஆக்கள் என்ன செய்யறா, தங்களோட ஷூஸ் மாத்திரியும் இல்லாட்டி தூக்கி எறிஞ்சிருவி லாசூட் போகும் போது அதுவும் ஒரு எவிடன்ஸா வரும். சோ இப்படியான இந்த எவிடன்ஸ் நீங்க பிரிசர்வ் பண்றது இந்த ஸ்லிப் அண்ட் ஃபால் கிளைம்ஸுக்கு முக்கியமாக இருக்குது. இப்ப உங்களுக்கு ஏதும் சட்ட சிக்கல்கள் இருந்தா ஸ்லிப் அண்ட் ஃபால் சம்பந்தமாவோ பிரிஷாலா நிறுவனத்தை நாடலாம். நீங்க எப்பவுமே லாயரோட டிரெக்டா உங்களோட தமிழ் மொழியில கதைக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு தகுந்த சட்ட ஆலோசனைகளையும் நாங்க வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம்.
2: விவரங்களுக்கு அலையுங்கள் பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் 6474780144 6474780144.
4: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165081 9552 4165081 9552
2: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukira, 416-299-1020.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிட்டெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraleeTaste.com.
5: Your favorite music on your favorite station, 102.7.

9 ஹாமில்டன் ஏரியா பிஸ்னஸஸ் வந்து லோன்ஸுக்கான வாய்ப்பினை பெறுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், இந்த டரிஃப் தொடர்பாக பாதிக்கப்படக்கூடிய பிஸ்னஸஸ் மற்றும் எம்ப்ளாயீஸ் போன்றவருக்கு ஏராளமான சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையிலே தான் இன்றைய நாள் இது தொடர்பான அனவுன்ஸ்மெண்ட் வந்து இடம்பெற்றிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, டொரோண்டோ பகுதியிலே வந்து கடுமையான மழை, இன்று 30-50 மில்லிமீட்டர் அளவில் மழைக்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே சிஆர்சிஏ, அதாவது டொரோண்டோ அண்ட் ரீஜன் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து சொல்லியிருக்கிறது, சில இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். ஃப்ளட் வாட்சும் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி, ஏனென்றால் ஏற்கனவே ஈரமாக இருக்கிறது நிலம், அதே போன்று சாலைகளில் வந்து நீரும் வரலாம், நீர்நிலைகள் கூட நிரம்பி இருக்கின்றன. அதை தொடர்ந்து இன்னமும் தொடர்ச்சியாக மழை இருப்பதன் அடிப்படையிலே இப்படி கொஞ்சம் வெள்ளமாகவும் பாதைகள் அதே போன்று வீதிகள் போன்றவை வீதிகள் அதே போன்று சில இடங்கள் வெள்ளத்திற்கு உள்ளாகலாம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. ஆகவே அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள முடியும். அதே போன்று சிட்டி வந்து ஞாபகப்படுத்தியிருக்கிறது, தங்களுடைய எலக்ட்ரிக் ஃபெரி மாடல்ஸ் வந்து ஆன் த மூவ் அப்படின்னு சொல்லி, இது தொடர்பாக வந்து நீங்கள் டொரண்டோ ஐலேண்டருக்கு செல்வதன் மூலம் அங்கே ஹார்பர் ஃப்ரண்ட் சென்டரில் செப்டம்பர் 30 வரையில் இது தொடர்பான அந்த விடயங்களை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும், மாடல்ஸ் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். அந்த புதிய ஃபெரி, எலக்ட்ரிக் ஃபெரி எப்படி இருக்கும் அது இதுன்னு சொல்லி அந்த விடயங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. செப்டம்பர் 30 வரையில் நீங்கள் ஹார்பர் ஃப்ரண்டினுடைய லொபிக்கு போனீங்க என்று சொன்னால் டொரண்டோ ஐலேண்டரை அதனுடைய மாடலை வந்து பார்க்கலாம் மாதிரியை அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. சரி, அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்றுச் செல்ல இருக்கின்றேன். இதுவரை நிறம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பலதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோட சுரேகா. இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
1: 416-461-6401.
2: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
3: This is Chitra Selvanathan from Bremal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
2: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
4: லெகசி லேர்னிங் ஹப், கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
0: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட், மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ்எம் சுரேந்தர் பேசுறேன்.
6: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
6: பூவே பூவே பெண் பூவே,
5: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
6: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
0: இளம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
7: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.
8: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்.
9: ஹலோ, யாருங்க?
10: ஹலோ
11: ஹலோ,
9: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு.
12: நன்றி நீரஜா. நேரம் 3:01.
10: இப்பொழுது முதல் 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 31 2026 ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். இன்று மாதத்தின் இறுதி நாளாக இருக்கின்றது. நாளைக்கு ஒரு புது மாதத்தை வந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன். தொடர்ந்தும் 5 மணி வரைக்குமே பலவிதமான தகவல்கள் மற்றும் இனிமையான பாடல்களுடன் இன்றும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேயர்களே.

3:06 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 20 டிகிரி செல்சியஸ், 27 ஆக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் முழுவதுமே ஒரு மழைக்குரிய ஒரு பொழுதாகவே இருக்க போகின்றது. நள்ளிரவு வெளியில் 19 டிகிரி செல்சியஸ், 20 ஆக உணர இருக்கின்றோம். இன்றும் 1 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். நாளை செப்டம்பர் 1ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை கூட மழைக்குரிய ஒரு பொழுதாகவே இருக்கப் போகின்றது. அதிகூடிய வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ், 36 உணர இருக்கின்றோம். 1 மில்லிமீட்டர் அளவில் நாளை பகலில் கூட மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். நள்ளிரவில் 1.3 மில்லிமீட்டர் வரையில் மழைப்பொழிவு இருக்கலாம் என்று தற்போதைய தரவுகள் கூறுகின்றன. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. நீங்கள் eastfm.ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக eastfm தமிழ், யூடியூப் ஊடாக eastfm 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212, eastfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:07, இது eastfm இன் திசையெங்கும் கிழக்கு.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002
2: Subra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nay Petrukolvadil Siramangalai Sandikkindreergala No problem Pradhana Vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy ullavargalum petrukolla mudiyum Ungal Loan Processing Nay udanukkudan email oodaga update seiyapadum Subra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406-416-908 8565-646-908-5656
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள் குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும் 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும் மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் 416-779-2323
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும் 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1000 $1200 வரையும் வழங்கப்படுகின்றது 1.5% வட்டி அறவிடப்படுகிறது உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம் துபாய் சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம் ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266
5: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
6: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்
8: ஈஸ்ட் எஃப்எம்

3:22 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்க நிறுவனங்களான மொடர்னா மற்றும் மெர்க் ஆகிய நிறுவனங்கள் வந்து புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பு மருந்தை வந்து நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து தடுப்பு மருந்து பல வகையான புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடும் அப்படின்னு கூட அந்த இரண்டு நிறுவனங்களும் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் வந்து குறிப்பாக மெலனோமா அப்படி எனும் ஆபத்தான தோல் புற்றுநோய் வந்து மீண்டும் தோன்றுவதையும் பரவுவதையும் தடுக்கும் தடுப்பு மருந்து தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு கூட அந்த இரண்டு நிறுவனங்களும் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறார்களாம். இந்த தடுப்பு மருந்தை எடுத்துக்கொண்ட நோயாளிகள் வந்து அதிக காலம் புற்றுநோய் இல்லாமல் இருந்ததாகவும் கூட தங்களோட சோதனையில வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு கூட அவர்கள் வந்து இந்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால ஆயிரக்கணக்கான மெலனோமா நோயாளிகள் வந்து பயனடையலாம் அப்படின்னு கூட அந்த இரண்டு நிறுவனங்களும் வந்து உறுதியாக கூறியிருக்கின்றார்கள். இந்த தடுப்பு மருந்து யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே புற்றுநோயிலிருந்து குணமான நோயாளிகளுக்கு வந்து அந்த புற்றுநோய் வந்து மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கும், உடலில் பிற பகுதிகளுக்கு பரவுவதை தடுப்ப

அதாவது ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஒவ்வொரு விதமான தடுப்பு மருந்து இருக்கும் அப்படின்ட்டு கூட தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த தடுப்பு மருந்து புற்றுநோய் உயிரணுக்களை அடையாளம் கண்டு அவற்றை அகற்ற உதவும் அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க. இதே தடுப்பு மருந்து மற்ற புற்றுநோய்களுக்கும் உதவுமா அல்லது இதே புற்றுநோய்க்கு மட்டும் உதவுமா அப்படின்ட்டு கேட்ட கேள்விக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மற்ற புற்றுநோய்களுக்கு எதிராக தடுப்பு மருந்து செயல்படுவதில் வந்து அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான சோதனையை கூட நாங்கள் தொடங்கிவிட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்க சந்தைக்கு வரும்போது புற்று நோயாளிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போகின்றது. நேரம் 3:24 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஒன்டாரியோ ஏரியின் பெயரை லேக் அமெரிக்கா என மாற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நடவடிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சில ஒன்டாரியோ அரசு நிறுவனங்களின் இணையதளங்களில் ஏரியின் பெயர் தற்காலிகமாக லேக் அமெரிக்கா என காட்டப்பட்டுள்ளது. மெட்ரோலிங்ஸ், ஹைட்ரோவான் மற்றும் எல்சிபிஓ உள்ளிட்ட நிறுவனங்களின் இணைய வரைபடங்களில் இந்த மாற்றம் இடம்பெற்ற நிலையில் இன்று காலை மீண்டும் லேக் ஒன்டாரியோ என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இதேவேளை ஒன்டாரியோ ஏரியை லேக் அமெரிக்கா என மாற்றும் முயற்சியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆப்பிள் நிறுவனத்தையும் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளதாக அமெரிக்க உள்துறை அமைச்சர் டாக் பர்ஹம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 50 சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகள் தொடர்ந்தும் டெங்கு அதி அவதான வலயங்களாக காணப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாண்டில் இதுவரை 95,174 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 9,838 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் மட்டும் 50,358 பேர் டெங்கு தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். இதேவேளை 2026 ஆண்டில் இதுவரை 72 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தேசு டெங்கு ஒழிப்பு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான வீட்டுப்பட்டியல், வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. நகர்ப்புற கிராமப்புறங்களில் முழுமையான கணக்கெடுப்பை உறுதி செய்வதற்காக இந்த பணியில் 1.15 லட்சத்திற்கும் அதிகமான கணக்கெடுப்பாளர்களும் 19,000 மேற்பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டனர். 1948 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி இந்த செயல்பாட்டின்போது சேகரிக்கப்படும் அனைத்து தனிநபர் பதில்களும் ரகசியமாக வைக்கப்படுகின்றன. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இரண்டாம் கட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7
4: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவர் சண்முகநாதன், லட்சுமி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3-5899-9 6472-9-3-5899.
6: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Levy 437-477-7960 437-477-7960.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
7: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
8: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில். 416-731-7044. selasi.ca.
9: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

3:44 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. விண்வெளி ஆராய்ச்சியில் வந்து நாசா மற்றொரு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் என்ற ஒரு புதிய சக்தி வாய்ந்த விண்வெளி தொலைநோக்கியை வந்து ஃப்ளோரிடாவில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் வந்து நாசா செலுத்தியிருக்கு. இந்த டெலிஸ்கோப் மூலம் டார்க் மேட்டர் மற்றும் டார்க் எனர்ஜி போன்ற இன்னும் முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பிரபஞ்சத்தின் மறுபக்கங்களை கூட ஆராய முடியும் அப்படின்னு சொல்லி நாசா வந்து திட்டவிட்டு கூறியிருக்கின்றது. ஆராய முடியும் அப்படின்னு நம்பிக்கையையும் வெளியிட்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம நமது சோலார் சிஸ்டத்திற்கு வெளியே உள்ள ஆயிரக்கணக்கான புதிய கோள்களை கூட கண்டுபிடிப்பதற்கு இது உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இந்த டெலிஸ்கோப் வந்து விண்வெளியை நாம் பார்க்கிற முறையே வந்து மாற்றும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நாசா வந்து கூறியிருக்கின்றது. எதிர்காலத்தில் விஞ்ஞானிகளுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாசா வந்து தெரியப்படுத்தி இருக்கின்றது. நேரம் 3:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: East FM 102.7 Kittale. Summer. East FM 102.7.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
9: ஸ்கார்பரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்னர் அவென்யூ, ஸ்கார்பரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

4:05 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 20 டிகிரி செல்சியஸ், 27 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நள்ளிரவு வேளையில் 19 டிகிரி செல்சியஸ், 20 உணர இருக்கின்றோம். 1 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்ற தற்போதைய தரவுகள் கூறுகின்றன. நாளைக்கும் கூட ஒரு மழைக்குரிய ஒரு பொழுதாகவே இருக்கப் போகின்றது. பகல் வேளையில் அதிகூடிய வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ், 36 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. 4:05, நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 4168241212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindrana ahmed thamsi 437-860-7002
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6475 9 8669.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-706-7044.
8: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் Grade 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.
9: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.

4:18 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. உலக கால்பந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி அல்லது ஒரு சோகமான செய்தின்னு கூட சொல்லலாம். அதாவது மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினா தேசிய அணிக்காக இனி விளையாடப் போவதில்லை அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கின்றார். அவருக்கு வந்து 39 வயதாகின்றதாம். மெஸ்ஸி தொடர்ந்து 21 வந்து அர்ஜென்டினா அணிக்காக வந்து விளையாடி வருகிறாராம். 207 போட்டிகளில் கிட்டத்தட்ட 125 கோல்கள் வந்து அவர் அடித்திருக்கின்றாராம். இந்த அணியில அதிக போட்டிகளில் விளையாடிய வீரராகவும் அதிக கோல்கள் அடித்த வீரரும் என்ற சாதனையுடன் தான் மெஸ்ஸி வந்து வெளியேறுகிறார் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். 2022 வந்து அர்ஜென்டினாவை வேர்ல்டு கப் சாம்பியன் ஆக்கியதும் மெஸ்ஸி தான் அப்படின்னும், இந்த ஆண்டு வேர்ல்டு கப்பிலும் கூட தனது அணியை இறுதி போட்டி வரைக்குமே அழைத்து சென்றார் அப்படின்னும் கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்பெயினுக்கு எதிரான அந்த இறுதி போட்டியில அர்ஜென்டினா 1-0 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது நம்ம எல்லாருக்குமே அநேகமாக தெரிந்த விடயமாக இருக்கின்றது. அதுதான் மெஸ்ஸியின் கடைசி அர்ஜென்டினா போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரது ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அதுதான் இறுதி போட்டியாக இருக்க போகின்றது. தனது எமோஷனல் ஃபேவல் மெசேஜ்ல வந்து மெஸ்ஸி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் கொடுக்க வேண்டிய அனைத்தையுமே கொடுத்து விட்டேன், இனி கொடுக்க என்னிடம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மிகவும் மனமுருகி கூறியிருக்கின்றார். மேலும் தன்னை தொடர்ந்து சிறந்த இளம் வீரர்கள் கூட வருகிறார்கள், அவர்களுக்கும் கூட இடம் கொடுக்க வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது அப்படின்னு கூட கூறியிருக்கின்றார். அர்ஜென்டினா ஜெர்சியில் வந்து மெஸ்ஸி வந்து கடைசியாக விளையாடி அந்த சாப்டர் வந்து முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர் ரசிகர்கள் வந்து மிகவும் மனவேதனையுடன் தங்களோட கவலைகளை வந்து கூறியிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட கால்பந்து வரலாற்றில் வந்து மெஸ்ஸி என்ற பெயர் வந்து என்றைக்குமே அழியாது அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்க முழுமையான ஒரு கால்பந்தில் இருந்து அவரது ஓய்வு இருக்குதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. மெஸ்ஸி அர்ஜென்டினா தேசிய அணியிலிருந்து மட்டுமே ஓய்வு பெறுகிறார் அப்படின்னு, அவர் இன்டர் மியாமி அணிக்காக தொடர்ந்துமே விளையாடுவார் அப்படின்னு கூட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. 4:20 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ போலீசார் 2 வாரங்கள் நடத்திய பாதுகாப்பு நடவடிக்கையில் சைக்கிள், இ பைக்ஸ், இ ஸ்கூட்டர்ஸ், சாரதிகளுக்கு விதிமீறல்கள் தொடர்பாக 324 அபராதங்களையும் மற்றும் எச்சரிக்கைகளையும் வழங்கியுள்ளனர். சட்டவிரோதமாக நடைபாதையில் சைக்கிள் ஓட்டுதல், சைக்கிள் பாதையில் எதிர் திசையில் செல்வது மற்றும் முறையற்ற முறையில் இ பைக், இ ஸ்கூட்டர்ஸ் பயன்படுத்துதல் உள்ளிட்ட ஆபத்தான செயல்கள் கண்காணிக்கப்பட்டன. இதேவேளை டொரண்டோவின் அனைத்து பொது இடங்களிலும் இ பைக், இ ஸ்கூட்டர்ஸ் தொடர்ந்து தடை செய்யப்பட்டுள்ளன என போலீசார் நினைவூட்டியுள்ளனர். திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் பிள்ளையார் ஆலயம் அமைந்திருந்த இடத்தில் தொல்பொருள் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டட நிர்மாண வேலைகளுக்கு திருகோணமலை மேல்நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கு தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், தொல்லியல் சட்டத்தின் 20வது பிரிவின் கீழும் நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட இணக்கத்தின்படியும் அந்த இடத்தில் பாதுகாத்தல் மட்டுமே செய்யப்படலாமே தவிர புனர் நிர்மாணம் அல்லது புதிய கட்டுமானங்கள் எதையும் செய்ய முடியாது என்று வாதாடினார். இந்நிலையில் தொல்பொருள் திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டட நிர்மாண வேலைகளை உள்ள நிலையிலேயே அப்படியே இடைநிறுத்துமாறும் மேற்கொண்டு எந்தவிதமான பணிகளையும் முன்னெடுக்க வேண்டாம் என்றும் மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவுடன் தொடர்புடைய ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் லராக் தீவின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இதேவேளை ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் மின்ஹாத் விமானப்படை தளம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் முன்வைத்த குற்றச்சாட்டை ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டணும், மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது, பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல, இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-786-2426.
3: பாட்டுக்கு
4: நாரதன்,
3: வீணைக்கு
4: வாணி,
3: அழகுக்கு
4: முருகன்,
3: சொல்லுக்கு
4: அகத்தியன்,
3: வில்லுக்கு
4: வினோத்குமார்.
3: எனது வினோத்குமாரா?
4: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
8: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
10: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
11: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
10: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
12: The station with the
13: best
12: music.
14: It's East FM.
15: It's East FM.
16: Feel the power.
17: Feel the bass.
18: 102.7 FM.

நேரம் 4:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இத்துடன் நாங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து காஃபி டபுள் டபுள் உங்களை சந்திக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையுடன்.

0: ஏழு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலோன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் சிஆர்வி எல்எக்ஸ் டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 ஹெச்ஆர்வி எல்எக்ஸ் களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: போட்ட புது சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்னர் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
8: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: நேரம் 5 மணி. நேர்கள் அனைவருக்குமே இனிமையான மாலை வணக்கம். மாலை வணக்கம் ஜஸ்மிதா.
1: மாலை வணக்கம் சுரேகா. எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். அதாவது மழையோடு கூடிய ஒரு மாலை பொழுதா இருந்தாலுமே நாங்க வந்து காஃபி டபுள் டபுளுக்கு
0: வந்துட்டோம்.
1: அந்த சோகம் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நல்ல உற்சாகமா இருக்க போறோம் இல்லையா?
0: அந்த உற்சாகத்துடனே இன்றைக்கு காஃபி டபுள் டபுளை வந்து நாங்க ஆரம்பிக்கலாம் என்று வழமை போலவே ஆகஸ்ட் மாதம் 31ஆம் திகதி 2026ஆம் ஆண்டின் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 7 மணி வரைக்குமே காஃபி டபுள் டபுளுடன்.
1: கண்டிப்பா அந்த செய்தியோடு இப்பொழுது நாங்கள் டொரண்டோவின் காலநிலையை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 20 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 23 டிகிரி செல்சியஸ். அத்துடன் ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்தால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை.
0: நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கின்றது பாடல்.

0: நேரம் 5:06 எஸ்டிஎஃப்எம் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: காஃபி டபுள் டபுள் நீங்களும் இணைந்து கொள்ள அழையுங்கள். 416-554-4040.
0: இப்பொழுது எங்களுடன் இணைப்பில் முதலாவது நேயர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன்.
2: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். அழகிய மாலை பொழுது.
1: கண்டிப்பா. எஸ் சோ, அந்த சுகத்தோட இன்னைக்கு என்ன பாடல்க்கு? அப்ப
0: நன்றி இணைந்து கொண்டமைக்கு யோகேஸ்வரன். பாடல் வரும்.
1: சரி, இதே போன்று நீங்களும் அந்த சிச்சுவேஷன் பாடலா கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அழையுங்கள். 416-554-4040.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM. East FM.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோகுமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோகுமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் சிஆர்வி எல்எக்ஸ் டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 ஹெச்ஆர்வி எல்எக்ஸ் களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
3: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 இருந்து $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 இருந்து $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jiva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4168354128.
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
7: நேரம் 5:15. ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
8: காஃபி டபுள் டபுளில் எங்களுடன் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார்.
9: வணக்கம். அப்படி இருக்கிறா?
7: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: என்ன பாடல் கேப்ப?
7: பட்டாம்பூச்சி கேட்க போறீங்க இன்றைக்கு?
9: ஆமா.
7: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
9: நன்றி, வணக்கம்.
8: நீங்களும் இதே போன்று எங்களுடன் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள். 416-554-4000.

0: நேரம் 5:19 இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: காஃபி டபுள் டபுள் எங்களுடன் அடுத்த நேரை நாங்களும் இணைத்துக் கொள்வோம். வணக்கம் ரவி.
2: வணக்கம் இருவருக்கும், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி பொழுது போகுது?
2: நாங்கள் நல்லா இருக்கிறோம். வீட்டை வேலை முடிஞ்சு வீட்டை போய் கொண்டு இருக்கோம்.
0: வீட்டை போய் கொண்டு இருக்கிறீங்க.
1: ஓகே, ஸோ அந்த பயணத்துல இன்னைக்கு என்ன பாடல் கேப்போம்?
0: நீங்களும்
1: இதே போன்று இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை காஃபி டபுள் டபுள் தொடர்ந்து கேட்டு மகளெல்லாம் அழையுங்கள். 4 1 6 5 5 4 4 0 4 0.

0: நேரம் 5:26 இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: அழைப்பில் எங்களுடன் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சுப்பிரமணியம்.
0: சுப்பிரமணியம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க இருவரும்?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: இன்னைக்கு என்ன பாடல் கேட்போம் சுப்பிரமணியம்? கண்டிப்பா அனைவருமே கேட்டு மகிழ்வோம். உங்களுக்காக பாடி வருது.
0: கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தேடின வெண்ணிலா. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி. வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை. Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, Nei, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656
2: East FM Tamil Seedigal.

0: ஒன்டேரியோ ஏரியின் பெயரை லேக் அமெரிக்கா என மாற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நடவடிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சில ஒன்டேரியோ அரசு நிறுவனங்களின் இணையதளங்களில் ஏரியின் பெயர் தற்காலிகமாக லேக் அமெரிக்கா என காட்டப்பட்டுள்ளது. மெட்ரோ லிங்க்ஸ், ஹைட்ரோ ஒன் மற்றும் எல்சிபிஓ உள்ளிட்ட நிறுவனங்களின் இணைய வரைபடங்களில் இந்த மாற்றம் இடம்பெற்ற நிலையில் இன்று காலை மீண்டும் லேக் ஒன்டேரியோ என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இதேவேளை ஒன்டேரியோ ஏரியை லேக் அமெரிக்கா என மாற்றும் முயற்சியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அப்பிள் நிறுவனத்தையும் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளதாக அமெரிக்க உள்துறை அமைச்சர் டக் பர்கம் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கையின் 50 சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகள் தொடர்ந்தும் டெங்கு அதி அவதான வலயங்களாக காணப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாண்டின் இதுவரை 95,174 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 9,838 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் மட்டும் 50,358 பேர் டெங்கு தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். இதேவேளை 2026 ஆண்டின் இதுவரை 72 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது.
0: தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான வீட்டுப்பட்டியல் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. நகர்ப்புற கிராமப்புறங்களில் முழுமையான கணக்கெடுப்பை உறுதி செய்வதற்காக இந்த பணியில் 1.15 லட்சத்திற்கும் அதிகமான கணக்கெடுப்பாளர்களும் 10,000 மேற்பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டனர். 1948 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி இந்த செயல்பாட்டின் போது சேகரிக்கப்படும் அனைத்து தனிநபர் பதில்களும் ரகசியமாக வைக்கப்படுகின்றன. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2 கட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: புதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
4: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town, Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2,000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: நல்ல பாட்டு, 4 விஷயம், FM 102.7, East FM.ca.
5: 5:41 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
6: காஃபி டபுள் டபுளில் நீங்களுமே உங்களுக்கு பிடித்த பாடல்கள், நல்ல உற்சாகமான பாடல்கள் எல்லாம் கேட்டு இந்த மண்டே, அதனால இந்த வீக் அப்படியே நாங்கள் வந்து உற்சாகமாக கொண்டாடலாம்னு ஒரு ஐடியா எனக்கு. ஸோ ஒரு நல்ல பாடல் வந்து கேட்டு மகிழ்வதற்காக அழையுங்கள். 4164-5-4-4-0-4-0.
5: இப்போ ஒரு இனிமையான ஒரு பாடலை நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனி எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
7: வணக்கம்.
5: ஜோனி, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கோம். நீ இருவரும்?
5: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
6: எஸ் சோ, இன்னைக்கு என்ன பாடல் கேப்போம்?
7: எனக்கு அது தில்லானா தில்லானா திட்டிக்கின்றது. என்ன
6: கண்டிப்பா இந்த நாள் எல்லாம் எப்படி போகுது ஜானி?
7: பரவாயில்ல, நல்லா போகுதுக்க. மலையோட போகுது.
5: நல்லா போகுது, மலையோட போகுது,
6: மலையோட போகுது. சரி, நல்ல பாடல் ஒன்று முத்து திரைப்படத்துல இருந்து கேட்டு இருக்கிறீங்க, அனைவருமே கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம் ஜானி.
7: நன்றி அக்கா, நன்றி.
5: நீங்களும் இவ்வாறு உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்பதற்கு அழைக்கலாம். 416-5-5-4-4-0-4-0.

0: 5:49 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வேலை வாய்ப்பு பற்றிய அறிவித்தல். மிக பிரபலமான இத்தாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இத்தாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ்வாஷர்ஸும் தேவைப்படுகிறார்கள். தொடர்புகளுக்கு 416-356-6199.
0: 5:49. நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை தெரிவு செய்ய அழைக்கலாம். 416-554-4040.
1: அந்த வகையில் தனக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்பதற்காக உடுப்பட்டி ஒரு ராஜா உங்களுடன் வணக்கம். அப்படி இருக்கிறீங்க,
0: நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு என்ன பாட்டு கேட்போம் அப்படின்னு வந்திருக்கீங்க?
2: எனக்கு ஒரு புதுவலமான நிகழ்வு. டொனால்ட் ட்ரம்ப் அண்ணாவோட இந்த ஹெரக் சாண்டிலாவே அவரு ஞாபகம் வந்து அந்த அளவு அப்பவும் புதுவலமா தான் இருக்கும்.
0: சரி சரி, அந்த அந்த குதூகலத்தோடயே நாங்க இன்னைக்கு என்ன பாட்டை நேர்களுக்கு கொடுப்போம்.
2: அப்ப ஒன்றாரு லேக்கோ இல்லாட்டா பாடா மாப்பிள்ள
1: கண்டிப்பா வில்லு திரைப்படத்தில இருந்து நல்ல ஒரு உற்சாகமான பாடல் உங்களுக்காக வருது.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: இதே போன்று நீங்களும் நல்ல உற்சாகமான பாடல்களை கேட்டு மகள அழையுங்கள். காஃபி 416-554-4040.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமின்
3: பெறலாம். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-47-293-5899.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM. லாக் ஆன் டு ஈஸ்ட் FM.ca.

0: நேரம் 6:01 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 21°C 28°C உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
1: எஸ், நாங்களும் எங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த மணித்தியாலத்துக்குள் நுழைந்து விட்டோம். அதனால சரியாக 7 வரைக்கும் உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் தருவதற்காக காஃபி டபுள் டபுள் நாங்கள் ரெடியா இருக்கின்றோம். சோ நீங்களும் அழையுங்கள். 416-554-4000
0: அப்படியே இணைந்திருக்கின்ற நேரையும் இணைத்துக் கொள்ளலாம். என்ன ஜஸ்மிதா?
1: எஸ்,
0: வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, அவரும் கொஞ்சம் பிஸியா போயிட்டார் போல இருக்கு. சரி, நம்மளும் நேயர்களுக்கு வந்து திரும்பவும் அந்த தொலைபேசி இலக்கத்தை வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம்.
1: கண்டிப்பா அழையுங்கள். 416-554-4000

0: நேரம் 6:06 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: தொடர்ந்து அழைப்பிலங்களுடன் குமார். வணக்கம் குமார்.
0: வணக்கம் குமார். வணக்கம்

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
3: 416-461-6401.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
6: செப்டம்பர் 11 தேதி 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கெட்டில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
5: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 தேதி டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
6: 6478669.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 6:12 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
7: அழைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க? பபி, எப்படி இருக்கீங்க பபி?
8: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் பபி. சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
8: இன்னைக்கு சிம்பு படிச்ச ஜீவன் சங்கராஜன் பேசிக்கல லூசு பண்ணி லூசு பண்ணி என்ன
7: பவிக்கு
5: சிரிப்பு தாங்க முடியல, எங்களை சொல்லிட்டோம் அப்படின்னு. சரி, பாடல் கேட்கலாம் பவி. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
7: நேர்களே, நீங்களும் இணைந்து கொண்டு காஃபி டபுள் டபுளில் நல்ல உற்சாகமான பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அழகுங்கள். 4-1-6-5-5-4-4-0-4-0.

0: நேரம் 6:20 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: அழைப்பில் தொடர்ந்து எங்களுடன் ருக்மணி. வணக்கம் ருக்மணி.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க
2: சுரேகாவா? சுரேகா தான் தெரியுமே என்ன ருக்மணி.
0: அப்படியா, சரி. என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
2: ஒருவன் ஒருவன் முதலாளி.
0: ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படின்னு நானும் முதலாளி அப்படின்னு சொல்ல போறீங்க. அப்படியா, சரி, சந்தோஷம். இந்த பாடலை வந்து எல்லாருக்குமே நாங்க இந்த பாட்டை வந்து சமர்ப்பிப்போம். என்ற நல்ல ஒரு பாடல் தானே. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நன்றி வணக்கம். இதுவரை
0: நன்றி வணக்கம்.
1: இதே போன்று நீங்களும் எங்களுடன் இணைந்து நல்ல நல்ல பாடல்களை கேட்கலாம். அலையுங்கள் 4164544040.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

டொரண்டோ போலீசார் 2 வாரங்கள் நடத்திய பாதுகாப்பு நடவடிக்கையில் சைக்கிள், இ பைக்ஸ், இ ஸ்கூட்டர்ஸ் சாரதிகளுக்கு விதிமுறைகள் தொடர்பாக 324 அபராதங்களையும் மற்றும் எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளனர். சட்டவிரோதமாக நடைபாதையில் சைக்கிள் ஓட்டுதல், சைக்கிள் பாதையில் எதிர் திசையில் செல்வது மற்றும் முறையற்ற முறையில் இ பைக்ஸ், இ ஸ்கூட்டர்ஸ் பயன்படுத்துதல் உள்ளிட்ட ஆபத்தான செயல்கள்

0: கள் கண்காணிக்கப்பட்டன. இதேவேளை டொரண்டோவின் அனைத்து பொது இடங்களிலும் இ பைக்ஸ் இ ஸ்கூட்டர்ஸ் தொடர்ந்து தடை செய்யப்பட்டுள்ளன என போலீசார் நினைவூட்டியுள்ளனர்.
1: திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் பிள்ளையார் ஆலயம் அமைந்திருந்த இடத்தில் தொல்பொருள் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டட நிர்மாண வேலைகளுக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கு தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தொல்லியல் சட்டத்தின் 20வது பிரிவின் கீழும் நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட இணக்கத்தின்படியும் அந்த இடத்தில் பாதுகாத்தல் மட்டுமே செய்யப்படலாமே தவிர புனர் நிர்மாணம் அல்லது புதிய கட்டுமானங்கள் எதையும் செய்ய முடியாது என்று வாதாடினார். இந்நிலையில் தொல்பொருள் திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டட நிர்மாண வேலைகளை உள்ள நிலையிலேயே அப்படியே நிறுத்துமாறும் மேற்கொண்டு எந்தவிதமான பணிகளையும் முன்னெடுக்க வேண்டாம் என்றும் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
0: அமெரிக்காவுடன் தொடர்புடைய இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் லராக் தீவு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இதேவேளை ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் மின்ஹாத் விமானப்படை தளம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் முன்வைத்த குற்றச்சாட்டை ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: 6:32 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது.
2: அழைப்பில் தொடர்ந்து எங்களுடன் தேவகுமார். வணக்கம் தேவகுமார்.
3: வணக்கம் வணக்கம். இருவருக்குமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: எல்லாருமே
1: சேர்ந்து கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்ட பேக்க.
2: இளையராஜா இசையில் நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கிறீர்கள். இதே மாதிரி தொடர்ந்து நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள். 416-554-4000.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719.
3: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
4: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
5: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. LegacyLearningHub.ca.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.
6: நேரம் 6:42 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
7: காஃபி டபுள் டபுள் தொடர்ந்து எங்களுடன் தர்ஷினி. வணக்கம் தர்ஷினி.
8: வணக்கம.
6: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க தர்ஷினி? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். அப்படி போகுது இன்றைய நாள்
8: மழையோட.
6: நானும் கேள்வியே கேட்டு நானும் பதிலையே சொல்லிட்டேன், எப்படி போகுது மழையோட?
7: மழையோட சரி. சோ நீங்க வீட்டுல நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கொண்டு என்ன பாடல் கேப்ப?
6: நல்ல பாடல் ஒன்று எல்லாரும் சேர்ந்து கேப்போம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
8: Mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama mama

0: 6:47 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். காஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: அழைப்பில் தொடர்ந்த எங்களுடன் நடேசலிங்கம். வணக்கம் நடேசலிங்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். முதற்கள் வானிலையில் அழைத்து கொண்டதற்கு மிக்க நன்றி. எனக்கு உங்களுடைய பெயர் எனக்கு வடிவா தெரியல. இப்பதான் ரேடியோ போட்டு இதன்றதான்.
0: ஜஸ்மிதாவும் சுரேகாவும் இணைந்திருக்கின்றோம்.
2: மிக்க வணக்கம் உங்களுக்கு. மிக்க நன்றி என்னை வானிலையில் அழைத்துக் கொண்டதற்கு. நான் கேட்க விரும்பும் பாடல் சீனு படத்திலிருந்து வணக்கம் வணக்கம் என்ற பாடலை கேட்க விரும்புகிறேன். மற்ற நேயர்களுடனும் இணைந்து கேட்போம்.
1: கண்டிப்பா நாங்களும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பாக உங்களை வந்து வரவேற்கிறோம். உங்களோட காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிக்கு நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கிறீர்கள். அனைவருமே கேட்டு மகிழ்வோம்.
0: நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி வணக்கம்.
0: 6:48 இத்துடன் நாங்கள் இந்த நேருடனே நாங்கள் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியினை வந்து நிறைவு செய்து கொள்ற நேரம் கூட வந்துவிட்டது.
1: எஸ் இதுவரை நேரமும் எங்களுடன் இணைந்திருந்த அனைத்து நேயர்களுக்குமே ஒரு ஸ்பெஷல் நன்றியை சொல்லிக்கொண்டு அப்கோர்ஸ் இன்றைக்கு லைன் கிடைக்காட்டி நாளைக்குமே 5 மணியிலிருந்து 7 மணி வரை காஃபி டபுள் டபுளில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.
0: அப்படி என்று சொல்லிக்கொண்டு நீங்க தொடர்ந்தும் இணைந்திருக்க போறீங்க. நாங்கள் தான் விடைபெற்று செல்ல போகின்றோம். தொடர்ந்தும் நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியுடன் சஞ்சீவன் மற்றும் அபர்ணா இணைந்திருப்பார்கள். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: ஜஸ்மிதா சிவரூபன்,
0: சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: நன்றி. வணக்கம் நேர்களே.

0: Favorite music on your favorite station. 102.7. It's East FM. எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
1: அது சரி.
0: உங்களுக்கு ஆடி கார்.
1: என்னது?
0: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
0: 416-900-4599.
3: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 416-457-0651. Conditions apply.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸ் செய்யும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம், 905-667-7200.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ethuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7 East FM.

0: ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி சுரேகா, நன்றி ஜஸ்மிதா. நேர்கள் தொடர்ந்து இரவு காற்றலையில் 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சி இணைந்திருக்கலாம். இந்த இரவு காற்றலையில் உங்களோடு நாங்கள்
5: அபர்ணா ஏஜே
4: நண்பனுடன் செல்வந்திரன் சஞ்சீவ். இனிமையான வணக்கம் நேர்களே. வணக்கம் அபர்ணா.
5: வணக்கம் நேர்களே. வணக்கம் சஞ்சீவன், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறோம். அதாவது இந்த முகத்துல ஒரு புன்சிரிப்பை பார்க்கணும் அபர்ணா. என்னடா என்னடா இன்றைக்கு தனித்தவிழா போயிருப்பா அப்படின்னு ஒரு யோசனை தானே.
5: இல்ல, அந்த தனித்தவிழா போகாம அப்படியே ஒரு கச்சேரியா நீங்களும் வந்து சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருக்கிறோம். பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரே இருள் மூட்டமா இருக்கு. அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
4: வளமையாக வாரம் நாட்களில் இரவு 7 மணி தொடக்கம் 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் நம்ம ஒரு நிகழ்ச்சி இணைந்திருக்கலாம். Facebook, Instagram, TikTok ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, தொடர்புகளுக்கு 416-824-1212, அதே நேரம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 gmail.com ஊடாகவும் மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்களும் இணைந்திருக்கலாம்.
5: டொரண்டோவினுடைய காலநிலையை மறுமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 21 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 25 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வாரம் முழுவதுமே மலைக்குரிய ஒரு வாரமாக தென்படுகின்றது என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கிறார்கள்.
4: எவ்வளவு ஒரு சந்தோஷமாக பேசி சொல்றீங்க.
5: அதேதான் சஞ்சீவன், நாளைக்கு லீவ் எடுக்கலாம்னு பார்த்தாலும் முடியாம இருக்கே.
4: எரிபொருளின்
5: விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
4: 21 டிகிரி செல்சியஸ் 29 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

0: போற போக்க பார்த்தா சஞ்சீவன் டாக்ஸி பிடிச்சுதான் வீட்டை போகணும் போல இருக்குது. என்ன இந்த காணொலியை பொறுத்தவரையில இந்த வாரம் முழுவதும் நாங்கள் மலைக்குரிய சாத்திய குரல்னு சொல்லியிருந்தோம் தானே, சும்மா மலை இல்ல சஞ்சீவன், இடியுடன் கூடிய மலை அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் கனடா வந்து தெரிவிச்சிருக்காங்க.
1: இந்த மலை அப்படின்னு சொல்லி மூச்செடுக்கிறவங்களுக்கு நீங்க பெருமூச்செடுக்க வைக்கிறீங்க.
0: இன்று திங்கட்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியில வந்து நாங்கள் எல்லா விடயங்களையும் கொண்டு வந்திருக்கிறோம். என்ன செஞ்சு
1: என்ன எல்லா விடயங்களையும் கொண்டு
0: எல்லா விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் மனத்தியாளத்துல நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ள போன்றோம். அதன் பின்னர் நல்லதா இனால விஷயம் பகுதியை எங்களிடம் இருக்கின்றது. பின்னர் முதன்மை மூன்று இருக்கின்றது. முக்கியமான மூன்று விடயங்களையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இரண்டாவது மனத்தியாளத்தில் வலிமை போன்று போட்டி நிகழ்ச்சி கூட உங்களுக்காக காத்திருக்கின்றது. இன்றைய நாள் முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக இருக்கின்றது. 8:30 செய்திகளுக்கு பின்னர் வெறுவிறு விளையாட்டுச் செய்திகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம்.
1: நமரவு நிகழ்ச்சியில் இந்த பொழுதில் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை, தமிழில் ஏராளமான சொற்கள் இருந்தாலும் சில சொற்களை மட்டுமே அடிக்கடி பாவித்து வருகின்றோம். நாங்களும் பல்வேறுபட்ட சொற்களை உங்களுக்காக ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு என்றும் சங்க இலக்கியங்களிலும் செயல்களிலும் பேசப்படுகின்ற இன்னும் ஒரு சொல் பதம் இன்றைய நாளில் பேசுபொருளாக கொண்டு வந்திருக்கின்றோம். அது என்ன சொல் அப்படி என்று சொல்லி சொன்னால்,
0: அயனம், சயனம் அல்ல அயனம். சயனம் என்றால் நித்திரை கொள்ளுதல். அதுதான் டக்குன்னு மைண்டுக்குள்ள வரும்.
1: சாப்பாடு நித்திரையும் தவிர இந்த ரெண்டு மடத்தையாலும் போவாது போல இருக்க.
0: அயனம் அப்படி என்றால் என்ன? வழி, பாதை, நகர்வு அல்லது சூரியனின் சஞ்சார காலம் அப்படி என்று பொருள்படுமா?
1: எனவே அயனம் என்பது வழியாக இருக்கின்றது, பாதையாக இருக்கின்றது. எனவே மழை பெய்து கொண்டிருப்பதனால் நீங்கள் பார்த்து பக்குவமாக பாதையில் சென்று கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் தங்கத்தமிழ் வார்த்தையிலும் இன்றைய நாளில் நாங்கள் இப்படி ஒரு விஷயத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம்.
0: அயனத்தில் சயனம் செய்து விடாதீர்கள்.
1: என்னென்ன பண்ண முடியுது இதெல்லாம்?

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் புரொஃபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899. 6472-93-5899.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: பேசும் பொழுது அவர்களுக்கு நேருக்கு நேர் நின்று பேசாதீங்க. என்ன ஓங்கி ஒன்று விட்டாங்கன்னா உங்களுக்கு என்னதெல்லாம் வந்து விழும். ஆனபடியா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க கோபமா இருக்கிற நேரத்துல நீங்க அப்படியே சைடா நின்று பேசுங்க. இல்லாடிக்கு சுவரோட பக்கத்துல நின்று பேசுங்க. அடிக்க வந்தாலும் சுவருக்கு தான் விழும் சஞ்சீவன்.
1: உண்மையில் என்ன அப்படி என்ன சொல்லுச்சுன்னா, ஒருவர் உங்களை பேசுகின்ற பொழுது அல்லது உங்களை பார்த்து அவர்கள் ஆத்திரமாக ஆத்திரமூற்றமாக நடந்து கொள்கின்ற பொழுது, அவர்களுக்கு நேராக நிற்கின்ற பொழுது, இன்னும் அவர்களுக்கு அது உத்வேகமாக ஆத்திரத்தை அதிகரிக்கின்ற ஒரு செயலாக மாறுகிறதுனால், நீங்கள் அது சைட் அதாவது நேராக இல்லாமல் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கின்ற பொழுதுதான் சில வழிகள் அது கொஞ்சம் குறைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லுகின்றார்கள். அந்த இடத்தை அவர்களுக்கான ஸ்பேஸை வந்து நீங்கள் கொடுக்கின்ற பொழுது, இது அந்த அந்த சூழ்நிலையை வந்து கொஞ்சம்
0: எதிர்கொள்ளாமல் குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதை தான்.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: டொராண்டோ போலீசார் 2 வாரங்கள் நடத்திய பாதுகாப்பு நடவடிக்கையில் சைக்கிள், இ பைக், இ ஸ்கூட்டர் சாரதிகளுக்கு விதிமீறல்கள் தொடர்பாக 324 அபராதங்களையும் மற்றும் எச்சரிக்கைகளையும் வழங்கியுள்ளனர். சட்டவிரோதமாக நடைபாதையில் சைக்கிள் ஓட்டுதல், சைக்கிள் பாதையில் எதிர் திசையில் செல்வது மற்றும் முறையற்ற முறையில் இ பைக்ஸ், இ ஸ்கூட்டர்ஸ் பயன்படுத்துதல் உள்ளிட்ட ஆபத்தான செயல்கள் கண்காணிக்கப்பட்டன. இதேவேளை டொராண்டோவின் அனைத்து பொது இடங்களிலும் இ பைக்ஸ், இ ஸ்கூட்டர்ஸ் தொடர்ந்து தடை செய்யப்பட்டுள்ளன என போலீசார் நினைவூட்டியுள்ளனர்.
3: திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் பிள்ளையார் ஆலயம் அமைந்திருந்த இடத்தில் தொல்பொருள் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டட நிர்மாண வேலைகளுக்கு திருகோணமலை மேல்நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கு தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தொல்லியல் சட்டத்தின் 20வது பிரிவின் கீழும் நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட இணக்கத்தின்படியும் அந்த இடத்தில் பாதுகாத்தல் மட்டுமே செய்யப்படலாமே தவிர புனர் நிர்மாணம் அல்லது புதிய கட்டுமானங்கள் இதனையும் செய்ய முடியாது என வாதாடினார். இந்நிலையில் தொல்பொருள் திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டட நிர்மாண வேலைகளை உள்ள நிலையிலேயே அப்படியே இடைநிறுத்துமாறும் மேற்கொண்டு எந்தவிதமான பணிகளையும் முன்னெடுக்க வேண்டாம் எனவும் மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
2: அமெரிக்காவுடன் தொடர்புடைய ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் லடாக் தீவு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க

0: அமெரிக்காவுடன் தொடர்புடைய ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இதேவேளை ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் மின்ஹாத் விமானப்படைத்தளம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் முன்வைத்த குற்றச்சாட்டை ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் இதே கலகல பாண்ட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: சாமி கிட்ட சொல்லி போட்டேன்
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkirana Ahmed Thamsi 437-860-7002
3: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 Scarborough
4: 416-841-4168-41-536-041-536-841-5301.
5: Sandhas Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhas Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
6: மார்க்கம் அகாடமி பிள்ளைகளின் கல்வித் துறனையும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ் மேத் சயின்ஸ் பிரெஞ்சு ஹோம்வொர்க் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும்
7: 30 முதல் செப்டம்பர் 30 வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B Kennedy Road, கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்புரோவில். சாமி அண்ட் சன்ஸ், 416-298-1598.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: முதன்மை மூன்றில் முக்கியமான மூன்று செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளிருக்கின்றோம். அந்த வகையில் இது முக்கியமான, மிக மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. எல்லாட்ட மனசுலையும் வந்து சஞ்சீவன் மெஸ்ஸி மெஸ்ஸி சொன்னவங்களுக்கு இப்ப ஒரு சோகமான ஒரு செய்தியாக
1: ஜெஸ்ஸி மாறி மெஸ்ஸி.
0: இப்ப சர்வதேச கால்பந்து போட்டிகளில் இருந்து அர்ஜென்டினா அணியின் தலைவர் லயனல் மெஸ்ஸி தன்னுடைய ஓய்வை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்.
1: உண்மையில் கால்பந்து ஆட்டத்தினுடைய இறுதி கிண்ணத்தோடு வெளியேறுவார் அப்படி என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் காலதாமதமாக அவருடைய முடிவு வந்திருக்கிறது. ஆனால் பிராந்திய அணிகள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரான்சைஸ், அதாவது கிளப் அணிகளுக்காக தொடர்ந்து விளையாடுவார் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டாலும், சர்வதேச கால்பந்து ஆட்ட போட்டிகள் இருந்து வெளியேறுகின்றார். 125 கோல்களை மெஸ்ஸி இதுவரை பதிவு செய்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 22 ஆண்டு காலம் இந்த கால்பந்து ஆட்ட உலகின் ஜாம்பவானாக முடிசூடியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்போது அந்த ஓய்வு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகக்கோப்பை தொடர்களில் பங்கேற்றிருக்கின்றார். 2014, 2022, 2026 என மூன்று முறை இறுதிப் போட்டியில் விளையாடியிருக்கின்றார். 2022 கால்பந்து உலகக்கோப்பையில் அர்ஜென்டினாவுக்காக விளையாடி சாம்பியன் பட்டத்தையும் சுவீகரித்துக் கொடுத்திருக்கின்ற ஒருவராக இருக்கிறார். இரண்டு முறை சிறந்த வீரருக்கான விருதையும் மெஸ்ஸி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மெஸ்ஸி இப்பொழுது சர்வதேச போட்டிகளிலிருந்து விடைபெறுவதாக அறிவித்திருக்கின்றார். 207 போட்டிகள் விளையாடி 125 கோல்களை இதுவரை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார்.
0: இனிமேல் அந்த ஜெர்சியையும் தான் போட மாட்டேன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் சஞ்சீவன். அப்ப என்ன செய்வார் அந்த
1: ஜெர்சியை? ஜெர்சிட்ட கொடுத்துருவாரு.
0: அப்படியே நாங்கள் கனடா பக்கத்துக்கு வந்தா, கனடாவுடன் வர்த்தக போரை தொடங்கிய பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார் தானே, அவர் இருக்கிறார். அவர் வந்து 96 ஆண்டுகள் பழமையான ஒரு சட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறாராம். இந்த சட்டம் அவ்வளவு பயன்படுத்தப்படாமையினாலும் தெளிவற்றதுமானதாக இருப்பதால் பல ட்ரேட் லாயர்ஸ் கூட இந்த சட்டம் இன்னும் நடைமுறையில் இருப்பது கூட தெரியவில்லை அப்படி என்று சொல்லப்படுகின்றது.
1: அவருக்கு எப்படி தெரிஞ்சது?
0: அதான் தெரியல சஞ்சீவன். என்ன, ஒரு வாரத்துக்கு முன்புதான் இந்த 1930 ஆண்டின் டாரிஃப் ஆக்ட் சட்டத்தின் பிரிவு 338 பயன்படுத்தி கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களுக்கு 50% வரியை விதித்திருந்தார். இதற்கு பதிலடியாக ஒடோவா அதே அளவிலான வரியை அமெரிக்க பொருட்களுக்கும் விதித்திருந்தது. இதனால் ஏற்கனவே பதற்றமாக இருந்த அமெரிக்க கனடா உறவுகள் மேலும் மோசமடைந்திருக்கின்றன. நீண்ட காலமாக கூட்டணி நட்பு நாடுகளாக இருந்து வருகின்ற அண்டை நாடுகளுக்கிடையில் உறவில் வந்து இப்ப விரிசல் கூட ஏற்பட்டிருக்கிறது. என்ன,
1: இதுல ஒரு பிரதானமான ஒரு விடயமாக பேசப்பட்ட ஒரு பேசுபொருளாக இரண்டு நாட்களாக மாறி வருகின்ற விஷயம் என்ன அப்படி என்று சொல்ல சொன்னா, இந்த லேக் ஒன்டாரியோ லேக் அமெரிக்கா என்கின்ற விஷயம். இதுல இன்றைய நாள் காலையில் அரசாங்கத்தை சார்ந்த, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் ஒன்டாரியோவினுடைய இணையதளங்களில் வந்து இந்த லேக் ஒன்டாரியோ வந்து லேக் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி மாற்றம் பெற்றிருந்தது. மேப்குவெஸ்டிலும் இவ்வாறு இருந்தது, கூகுளில் இருந்தது. அப்போது டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு வார்த்தை நடத்தி இருக்கின்றார் அதை லேக் அமெரிக்கா என்று மாற்றுவதற்காக. ஆனால் இன்று காலையில் மறுபடியும் இங்கிருக்கின்ற நிறுவனங்கள், மெட்ரோலிங்ஸ் உட்பட ஒன்டாரியோடைய நிறுவனங்கள் வந்து இந்த பெயரை மறுபடியும் லேக் ஒன்டாரியோ என்று சொல்லி அவர்களுடைய இணையதளத்தில் மாற்றியிருந்தார்கள். ஆனால் குபேக்கிலும் இன்று காலை மாற்றம் பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டாலும்
0: ஈடுபடவில்லை அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார். பிரதமர் மார்க் கானி இந்த விவகாரத்தை அரசியல் ரீதியான வாக்குவாதமாக மாற்றியிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது அப்படி என்று தான் நினைப்பதாக ஸ்காட்
1: பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளியிருப்பதாக மார்க் கானியின் உடைய தலைவர்களை சந்திக்கின்றார்.
0: அதே போன்று கூகுள் மேப்ஸ் பெயர் மாற்றத்தை கூட உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. என்ன சஞ்சீவன், இதுல பாத்தீங்கன்னா அந்த லேக் பெயர் வந்து கூகுள் மேப்ஸில் காட்டப்படும் முறை வந்து மாற்றப்போவதாக சொல்லியிருந்தாலும், இதற்கு அமைவாக கனடாவில் இருப்பவர்களுக்கு லேக் ஆன்டாரியோ அப்படி என்றும், அமெரிக்காவில் இருப்பவர்களுக்கு லேக் அமெரிக்கா அப்படி என்றும், ஏனைய நாடுகளில் இருக்கிறாங்க தானே அவங்களுக்கு வந்து லேக் ஆன்டாரியோ மற்றும் லேக் அமெரிக்கா அப்படி என்று இரண்டு பேர்களும் காட்டப்படுமா? இப்ப இந்த கேள்வி என்னென்னா, இந்த கூகுள் மேப்ல பிரிச்சிருக்கிறாங்க தானே லேக் ஆன்டாரியோ லேக் அமெரிக்கான்னு, சரியா தான் பிரிச்சிருக்காங்களா?
1: மொத்தத்தில் அங்கிலிருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும், இங்கிலிருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். அதனால தான் லீக் ஆக இருக்கின்றது. 7:51 இன்றைய நாளினுடைய முதன்மை மூன்றினை இதுவரை கேட்டிருந்தீர்கள்.

0: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்டெஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
3: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
4: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better, and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
5: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
6: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
7: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4446-4080.
8: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
9: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தில்
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
9: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
10: Get ready, folks.
11: இதே கலிகள பாட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.